0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 எஃப்எம் அலைவரிசையூடாக இப்பொழுது முதல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று ஜூன் 9ஆம் தேதி பிறந்த நாள், தமிழ் நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 23 செல்சியஸாக இருக்கிறது. முகில்மூட்டம் இன்று காணப்படுகிறது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 23 செல்சியஸாக இருந்தாலும் 28 செல்சியஸாக உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 19 செல்சியஸாக இருக்கும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை புதன்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 29 செல்சியஸ், 35 செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை சூரியோடு நிறைந்திருக்கும் இட இருக்கே அங்கே முகில் குட்டம் காணப்படும். சில இடங்களில் இடி முழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 21 செல்சியஸாக குறைவடைந்து

வியாழக்கிழமை 30 ரூபாய் செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் குட்டம் நிறைந்து காணப்படும். வியாழக்கிழமையும் சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள். 60% இரவு பொழுது 20 ரூபாய் செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை முகில் குட்டத்தோடு 29 ரூபாய் செலுத்ததாக இருக்கும். 60% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 18 செலுத்ததாக குறைவடைந்து சனிக்கிழமை சூரிய ஒளியோடு 28 செலுத்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 26 செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவு பின்பு எரிபொருளில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் 171.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே தற்பொழுது இதைவிட மிக குறைந்த விலையிலே எரிபொருள் சாதாரண எரிபொருள் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. பல எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள், தேவை ஏற்படுபவர்கள் அருகில் உள்ள எரிபொருள் நிலையத்திலே சற்று உற்று பாருங்கள். விலை 171.9 விட குறைவாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் தாராளமாக உங்கள் கிரெடிட் கார்டை அல்லது உங்கள் வங்கி அட்டையில் கொடுத்து நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10:00 கனடியோ உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணியில் அதனைத் தொடர்ந்து சைக்கிள் கொந்தசாமி நகைச்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11:00 நீங்கள் போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். உங்களுக்காக கதையொன்று ஒளிபரப்பாகவும் அந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 12:00 உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னிரவு அதிகாலை காலை நிகழ்ச்சியோடு 9:00 வரை இணைந்திருக்கலாம். சிமார் தமிழ் அஃபமோடு காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் வீதா மோகன் பாடுகின்ற பாடலில் தொடர்ந்து நேர்களை சந்திப்போமா?

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 9:10. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். இந்த அறிந்தும் அறியாத ஒரு செய்தி, அதாவது தமிழர்களின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தானியங்கள் வகைகளை 9 பிரித்திருக்கின்றார். அதே போன்று திசைகளை 8 பிரித்திருக்கின்றார். இசையை எத்தனையாக பிரித்திருக்கிறான், அதை தொடர்ந்து சுவையை எத்தனையாக பிரித்திருக்கின்றார், நிலத்தை எத்தனையாக பிரித்திருக்கின்றார், இதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். சரி, உங்களுக்கான கேள்வி அதுதான். நவதானியங்கள், அதாவது தானியங்களை 9 பிரித்திருக்கிறார் தமிழன். திசைகளை 8 பிரித்திருக்கிறான். இசையை எத்தனையாக பிரித்திருக்கின்றான், அதே போன்று சுவையை எத்தனையாக பிரித்திருக்கின்றான் என்பது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள விரும்பினால் அழைக்கலாம். 4165930055. தொடர்ந்து எது எதையெல்லாம் எத்தனையாக பிரித்திருக்கிறான் என்று பார்க்கலாம். 4165930055.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
8: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: நேரம் 9:14. சீமார் தமிழகம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், தேவகுமார்.
1: தேவகுமார், சொல்லுங்கள், பார்க்கலாம். நீங்கள் அதாவது தானியங்களை 9 பிரித்திருக்கின்றான், திசைகளை 8 பிரித்திருக்கின்றான், அல்லது இசையை எத்தனையாக பிரித்திருக்கின்றார்? ஒவ்வொன்றையுமே அவர்கள் ஒவ்வொன்றாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே, சரி, நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இசையை 7 சுவையை 6 பிரித்து வைத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறீர்கள்.
9: அப்படியே
1: சரி, அதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொள்வோம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வளமையாக, அதாவது இந்த நேரத்தில் நேயர்கள் கலந்து கொள்வதில்லை தானே, எனவே தான் நேயர்களுக்கு தெரியாது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். வளமையாக இந்த நேரத்திலே எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படுவதில்லை. 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்திருந்தால் 9:15 செய்தி சுருக்கம், 9:30 இலங்கை இந்திய செய்திகள். எனவே நேயர்கள் கலந்து கொள்ளாதபடியால் பல நேயர்களுக்கு தெரியாது, இந்த கேள்வி கேட்டது தெரியாது. எனவே சரி, பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மார்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிந்திய ரத்தத்திலிருந்து உணர்வலைகளாக இளைஞர்கள் இருந்து வருகிறார்கள் என்று தமிழ்நாட்டின் சமூக நலத்துறை அமைச்சரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மன வன்னியரசு தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்பொழுது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மனிதாபற்ற முறையில் நடத்தப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி June 13 பிரான்ஸ் மற்றும் ஸ்லோக்கியாவுக்கு பயணம் மேற்கொள்ளுள்ளார். கனடிய நீதிமன்றங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு நம்பிக்கை அளிப்பதாகவும் அதே சமயம் சிக்கலானதாக இருப்பதாகவும் தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வாக்னர் தெரிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதாகவும் சில நாட்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் உருவாகக்கூடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். அதாவது இப்பொழுது உங்கள் நீங்கள் வீடொன்று வாங்கிவிட்டீர்கள், மோர்கேஜுக்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மோர்கேஜ் கிடைக்கவில்லை, உடனடியாகவே கிடைக்கவில்லை, என்ன செய்வது, க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டது, இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கிறதா, கவலை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களாம், அதைக்கும் மாற்றித்தரலாம், அதை மாற்றி வங்கியில் குறைந்த வட்டியிலே மோர்கேஜை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வசதியை தெரிவு செய்திருக்கின்றார்கள். பிரதி செல்வம் 416-268-0355 416-268-0115 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளவும், டிபிட் ஆக இருப்பது பல கடன்கள் ஒன்றாக இருக்குது, எனவே அந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார். ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் லோன் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிசினஸ் லோன் ஃபாஸ்டாக அப்ரூவல் பெற்றுத்தர முடியும் என்றும் தெரிவிக்கிறார்கள். டிடிஎஸ், கொச்சியா நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகள் மிக குறைந்த வட்டி வீதத்திலே உங்களுக்கான மோர்கேஜ் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருக்கலாம், அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு, அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்கள் கூட மோர்கேஜை பெற்றுத்தர முடியும் என்று தெரிவிக்கிறார்கள். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கையை தருகின்றார் பிரதி செல்வம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-268-0155 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். ஒலிக்கிறது பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 9:23 மிடம். அதாவது செல்க வைக்கும் தமிழர்களின் சிறப்பு, அதாவது நவதானியங்கள், தானியங்களை நவதானியம் என்று 9 தீர்மானித்தான் தமிழன். திசைகளை 8 பிரித்தான், இசையை 7 பிரித்தான், சுவையை 6 பிரித்தான், நிலத்தை 5 பிரித்தான், காற்றை 4 பிரித்தான், தென்றல் வாடை கோடை கொண்டல், மொழியை 3 பிரித்தான், இயல் இசை நாடகம், வாழ்க்கையை 2 வகுத்தான், அறம் புறம் ஒழுக்கத்தை மட்டும் 1 வைத்தான், அதை உயிரிலும் மேலாக வைத்தான்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய outdoor and indoor space.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200. மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
7: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
1: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். 9:30 இலங்கை இந்த செய்திகளை கேட்கலாம்.
10: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

0: நேரம் இரவு 9:30 சி எம் ஆர் தமிழ் எஃப்எம். இலங்கை இந்திய செய்திகள் வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொது அவசரகால நிலையை மேலும் நீடிப்பதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் 128 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடைச்சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் முன்னெச்சரிக்கை மனுவான கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழாவை பேசிய முதலமைச்சர் விஜய், பெண்களுக்கு தொந்தரவு செய்துவிட்டு அப்படியே தப்பித்து விடலாம் என நினைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடைச்சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய பொழுது இதனை குறிப்பிட்ட அவர், இந்த சட்டத்தை நீக்குவதற்கான அனைத்து முதற்கட்ட நடவடிக்கைகளும் ஏற்கனவே தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். மிக குறுகிய காலப்பகுதிக்குள் பயங்கரவாத தடைச்சட்டம் ஊற்றாக ஒழிக்கப்படும். இவ்வாறான ஒடுக்குமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை ஆள வேண்டிய அவசியம் தங்களுக்கு கிடையாது என்றும், தங்களுக்கு பின்னால் பலமிக்க மக்கள் ஆணை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவசரகால சட்டத்தை நீடிக்கும் தீர்மானம் 128 மேலதிக வாக்குகளால் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 135 வாக்குகளும், எதிராக 7 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளது. அவசரகால சட்டம் 128 மேலதிக வாக்குகளினால் நீடிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிப்பதற்கான பிரேரணை மீதான விவாதம் இடம்பெற்றது. விவாதத்தின் முடிவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வாக்கெடுப்புக்கு கோரினார். இதையடுத்து இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிப்பதற்கு ஆதரவாக 135 வாக்குகளும், எதிராக 7 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. தமிழ் தேசிய மக்கள் முன்னோடியோடு இணைந்து தமிழரசுக் கட்சியும் எதிராக வாக்களித்தது. இதன் அடிப்படையில் அவசரகால சட்ட நீடிப்பு 128 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பில் 82 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக் கோரி தன் தந்தை உண்ணாவிரதம் இருப்பதாக சுரேஷ் அல்லாவின் மகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக் கோரியே தனது தந்தை உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பதாக சுரேசாலையின் மகன் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே சுரேசாலவோ தனக்கு எதிராக ஈஸ்டர் விசாரணைகளை நடத்தும் தலைமை பொறுப்பில் இருக்கும் குற்றப்பிணாய திணைக்கள பணிப்பாளர் சாணி அபேசகரை விசாரணையிலிருந்து அகற்ற வேண்டும் என கோரியிருக்கிறார். அத்துடன் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு பதிலாக வேறொரு புதிய அறியத்தினைக்கு வழங்க அவர் கோரியிருக்கிறார். இதனிடையே சுரேசாலையின் விடுதலைக்காக சத்தியாகிரகத்தில் இருக்கும் சிலர் சுரேசாலை விடுதலையாகும் வரை சத்தியாகிரகம் தொடரும் என தெரிவித்திருக்கின்றனர். மறுபுறம் விமல் வீரவன்ச பயங்கரவாத தடைச்சத்தில் அல்லாமல் வேறேறும் எதிர் சட்டத்தின்கள் சுரேசாலை விசாரிக்கப்பட்டு விளக்கமுறைகள் வைக்கப்பட்டால் தமக்கு பிரச்சனை என புதிய விளக்கமுறை அளித்திருக்கிறார். தமிழ் மக்களை சந்தேகத்துடன் பார்த்தவர்கள், காலம் முழுக்க முஸ்லீம்களை பிரிவினவாதிகள் பயங்கரவாதிகள் என சொல்லி அரசியல் செய்தவர்கள் தமது அரசியல் கொள்கைக்கு தொடர்ச்சியாக வலுச்சேர்க்கும் வகையில் 2 பெரும்பான்மை சிறுபான்மை இனங்களைச் சேர்ந்தவர்கள் ஒடுக்கி வைக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தினர். அவ்வாறு தடைச்சட்டத்தை வீரியமாக அமல்படுத்த வேண்டும் என்றவர்கள் இன்று சுரேசாலவிற்கு எதிராக அந்த சட்டம் பாய்ந்த நிலையில் திடீரென ஜீவகாரணியத்துடன் செயல்பட்டு வருவதாக தமிழ் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர்.
0: திரைச்சேலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமல் போனமைக்கு மத்திய வங்கியும் பொறுப்பு கூற வேண்டும் என நிதியமைச்சின் அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஸ் டி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மத்திய வங்கியின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரைச்சேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமல் போனமை குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசாங்கம் நிதி பற்றிய குழு நேற்று பிற்பகல் கூடியது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக திரைச்சேரியின் செயலாளர் கலாநிதி அர்ஜுன சூரிய பெருமா மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீர்சிங் ஆகியோரும் அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது குறித்த சம்பவம் தொடர்பில் திரைச்சேரியினால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கை குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவரான ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 9 எலும்புக்கூடுகளில் 8 சிறுவர்களின் எலும்புக்கூடுகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: செம்மணியின் சிந்து பாத்தி மனித புதகுழியில் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 9 மனித எலும்புக்கூடுகளில் 8 எலும்புக்கூடுகள் சிறுவர்களின் எலும்புக்கூடுகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 3 கட்ட அகழ்வில் பெரும்பாலானவை சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளாகவே காணப்படுகின்றமை அதிர்ச்சியை தோற்றுவித்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் மேலும் 16 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருந்தன. அதன் மூலம் செம்மணி மனித புதகுழியிலிருந்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மொத்த எண்ணிக்கை 318 உயர்வடைந்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசேட நிபுணர் முன்னிலையில் அகழ்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 16 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளில் 4 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. அதற்கிடையே செம்மணி மனித புதகுழியின் தடவியல் அகழ்வு தளம் 1, 2 ஆகிய 2 பிரிவுகளிலிருந்து மொத்தமாக இதுவரை 318 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 302 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் இதுவரை முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய அகழ்வுகளின் போது மனிதர்கள் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்படும் வகையில் தடயங்கள் சிக்கியிருக்கின்றன. குறிப்பாக எலும்புக்கூடு தொகுதிகள் ஒன்றோடொன்று தொடுகையிட்ட நிலையில் பின்னி பிணைந்த வகையில் பல்வேறு இடங்களில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு பகுதியில் 6 எலும்புக்கூடு தொகுதிகளும் பிறதொரு பகுதியில் 4 எலும்புக்கூடு தொகுதிகளும் ஒன்றோடொன்று நெருக்கமாக தொடுகையிட்டவாறு கண்டறியப்பட்டிருக்கின்றமை கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
0: இலங்கை தொல்லியல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள நெதர்லாந்தின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் குழு வடபகுதியில் விரிவான ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. தகவலின்படி குறித்த நிபுணர் குழு யாழ்ப்பாணத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு தொல்லியல் மற்றும் நிலவியல் சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த ஆய்வுகளின் பொழுது நிலத்தின் தன்மை, நிலத்திலேயே காணப்படும் தொன்மை சுவடுகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகள் தொடர்பான தரவுகள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் உதவியுடன் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன. குறிப்பாக நல்லூர், நெடுந்தீவு மற்றும் காரணிகள் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவான கள ஆய்வுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆய்வின் மூலம் வடக்கு மாகாணத்தின் தொல்லியல் பாரம்பரியம் தொடர்பான புதிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த கால யுத்தத்தில் உயிரிழந்த தங்களது நெருங்கிய உறவுகளை நினைவு கூறுவதற்கும் அவர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதற்குமான உரிமை மக்களுக்கு காணப்படுகிறது. எனினும் விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான எந்தவொரு செயற்பாட்டுக்கும் நாட்டில் ஒருபொழுதும் இடமளிக்க முடியாதென அனுரா அரசின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: கடந்த கால யுத்தத்தில் உயிரிழந்த தங்கள் நெருங்கிய உறவினர்களை நினைவு கூறுவதற்கும் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவதற்குமான உரிமை மக்களுக்கு காணப்படுகிறது. எனினும் விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான எந்தவொரு செயல்பாட்டிற்கும் நாட்டில் ஒருபோதும் இடமளிக்க முடியாதென அநில அரசின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பை மீள ஊக்குவிக்கும் அல்லது அதற்கு புத்துயிர் அளிக்கும் செயல்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இருப்பினும் விடுதலை புலிகள் அமைப்பின் பாலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின்கள் அண்மையில் கைது செய்யப்பட்ட கிள்ளச்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் குறித்து காவல்துறை அதிபர் மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடலுடன் நடத்தியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே பயங்கரவாத தடைச்சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தனை பொது மன்னிப்பின் அடிப்படையோ அல்லது கருணை அடிப்படையிலோ ஜனாதிபதி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என இலங்கை தமிழிசை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் விசேட கருணையின் அடிப்படையில் மட்டுமே சங்கீர்த்தனின் விடுதலை தொடர்பான உடனடி முடிவுகளை மேற்கொள்ள முடியும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: இந்திய செய்திகள்.
0: அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் முன் எச்சரிக்கை மனுவாக கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த 4 பேர் மீதும் சிபிஐ விசாரணை நடத்தக்கோரியும் மேலும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரியும் வழக்கறிஞர் ஒருவரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி அளித்த மனு மீதான விசாரணை முடிவில் இன்று தீர்ப்பளித்த சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்த 4 பேர் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து 4 பேரும் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். தங்கள் தரப்பை கேட்காமல் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடாது என அவர்கள் கோரியுள்ளார்கள். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் விஜய் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றச்செயல்கள் எல்லாம் போதைப்பொருள்களால் ஏற்படுகிறது என கூறி போதைப்பொருள் வேரை பிடுங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த 10 தேதி முதல் முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கும் ஆணையில் 2வதாக கையெழுத்திட்டார். தொடர்ந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை தலைமை அதிகாரியாக ஐஜி பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டார். மேலும் மற்ற படைகளில் இருந்து தனித்துவம் காணப்படுவதற்காக சிங்கப்பன் அதிரடி படைக்கு என தனி சீருடை மற்றும் இலச்சினை உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கான எஸ்பி, டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர்கள் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பன் அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பேசிய முதலமைச்சர், பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றச்செயல்கள் எல்லாம் போதைப் பொருட்களால் ஏற்படுகிறது. போதைப்பொருள் பிரச்சினையை பல வருடமாக கண்டுகொள்ளவில்லை, அதனால் இப்பொழுது வளர்ந்துள்ளது. முதலில் இதை அடியோடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறினார். பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு அப்படியே தப்பித்து விடலாம் நினைத்தால் காவல்துறையிலிருந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குற்றப்பத்திரிகை தாக்கல் உள்ளிட்டவை வேகமாக நடைபெறும் என்றும், அதே சமயம் இதில் நிரபராதிகள் தண்டித்து விடப்படக்கூடாது என்பதனை காவல்துறை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பன் அதிரடிப்படை திட்டத்துக்காக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக சிங்கப்பன் அதிரடிப்படையில் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு முன்னதாகவே அதனை தடுக்க இந்த சிங்கப்பன் அதிரடிப்படை செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு முன்னதாகவே அதனை தடுக்க இந்த சிங்கப்பன் அதிரடிப்படை மிக கவனமான முறையில் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் விரிவாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொது அவசரகால நியமனம் நீடிப்பதற்கான பிரிவினை நாடாளுமன்றத்தில் 128 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடைச்சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த 4 பேரும் உச்சநீதிமன்றத்தில் முன்னின் எச்சரிக்கை மனுவான கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். சிங்கப்பன் அதிரடிப்படை தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் விஜய், பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு அப்படியே தப்பித்து விடலாம் என நினைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இத்துடன் சிமார் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10:00 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: 오르버는 많으면.
1: நேரம் 9:43 மார்த்தம் லஃபம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10 மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 23 பாக சிறந்ததாக இருக்கிறது. முகில் மட்டும் இது காணப்படுகிறது. காற்று கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாக சிறந்ததாக இருக்கும். அதிகாலை பொழுது சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை புதன்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 29 பாக செலுத்ததாக இருக்கும். 35 பாக செலுத்ததாக உணரப்படும். சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனைய நேரங்களிலே புகை மூட்டமாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காலை பொழுதிலே புகை மூட்டமாக பல இடங்கள் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த வழியிலே வாகன சாரதியில் அவதாரமாக வாகனத்தை செலுத்துங்கள். இரவு பொழுது 21 பாக செலுத்ததாக குறைவடைந்து வியாழக்கிழமை 31 பாக செலுத்ததாக இருக்கும். வியாழக்கிழமை சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். ஆங்காங்கே மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது 21 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை முகில் கூட்டத்தோடு 29 பாக செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்பு ஏற்படும் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 171.9%தான் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட இருக்கிறது. ஆனால் தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களை இதைவிட குறைந்த விலையிலே எரிபொருள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே தேவை ஏற்படுபவர்கள் நீங்கள் அருகில் உள்ள எரிபொருள் நிலையத்திலேயே எரிபொருளை நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகின்றோம். 10:30 நேர்கள் செய்தியின் பின்னணியில் கேட்கலாம். வலிக்கும் இந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய பாடல். இது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடல்கள் 101.3.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: நேரம் 9:54, 10 கெனடி உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். திப்பு சுவேதா பாடுகின்ற பாடல் இது, வள்ளுவன் வாசுகி திரைப்படத்திலிருந்து வருகிறது.

0: நேரம் 11:01.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொது அவசரகால நிலையை மேலும் நீடிப்பதற்கான பிரிவினை நாடாளுமன்றத்தில் 128 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த 4 பேரும் உச்சநீதிமன்றத்தில் முன் எச்சரிக்கை மனுவான கேபியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஒன்டாரியோவில் வின்சர் மற்றும் ரெட்ரோய் நகரங்களுக்கிடையே அமைந்துள்ள கோடிஹாப் பாலம் இந்த வார இறுதியில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட உள்ளது. அணுசக்தி திட்டம் தொடர்பான நீண்டகால ஒப்பந்தத்தை எட்டுவது அமெரிக்காவின் நலனுக்கு உகந்தது என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேர்கள் தொடர்ந்து பாட்டு வேட்டை நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக கதையொன்று ஒலிபரப்பாகும். அந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் தெரிவிக்கின்ற பாடல்களை நாங்கள் மூன்று பாடல்களை தெரிவு செய்து இந்த மூன்று பாடல்களுக்கு வாக்கெடுத்து அந்த பாடல் ஒலிபரப்பாகும். ஆனால் வலிமையாகவே இந்த நேரத்திலே இப்படியான போட்டி நிகழ்ச்சி நடைபெறுவதில்லை. எனவே நீங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை கேட்டு ஏதாவது பாட்டு வட்டி நிகழ்ச்சியை கேட்டீர்கள் நீங்கள் வாக்களிக்க அழைக்கலாம். 416-593-0055 தொண்டபெரும் பாகத்தில் 23 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டம் நிதி காணப்படுகிறது. 29 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரப்பொழுது 19 பாக செல்சியஸாக இருக்கும். அதிகாரப்பொழுது இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று இன்றைய பகல் பொழுது, நாளைய பகல் பொழுது புதன்கிழமை 29 பாக செல்சியஸாக இருக்கும். 35 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோடியின் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். இடையிடையே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள், 40% இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு புகைமூட்டமாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 21 பாக செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 31 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடியின் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். உங்களுக்காக கதை ஒலிபரப்பாகிறது. கதையை கேளுங்கள். கேட்டபடியே நீங்கள் இதற்கு என்ன பாடல் பொருத்தமாக இருக்கும்? 416-593-0055

0: ஹலோ ஹலோ
1: அப்பா.
0: ஓ, என்ன பிள்ளை? என்ன என்ன என்னன்னு சொல்.
1: நான் சாவ போறேன்ப்பா.
0: என்ன பிள்ளை கதைக்கிற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு.
1: ஹரிஷோட வாழ முடியாதப்பா என்னால.
0: சும்மா நான் அண்டைக்கு கனவு கண்டது என்று சொன்னதுக்காக எப்படி நடிக்கிறேன் உள்ள?
1: என்னப்பா நீங்க அண்டைக்கு நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியலண்ணா. இப்ப நான் ஹரிஷன பழக்க வழக்கத்து பரமா சரியில்லப்பா.
0: என்ன பழக்க வழக்கமோ?
1: இல்லப்பா, அவர் என்ன கல்யாணம் கட்டிக்க அவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தேன். அந்த கேர்ள் ஃபிரெண்ட்
0: எனக்கு சில வேளையில ஆபீஸ் அலுவல இருக்கும் அல்லது வேற அந்த கேர்ளோட செட் பண்றாண்டு உனக்கு என்னண்டு உள்ள தெரியும்.
1: நான்
0: நம்புறேன், எந்த பிள்ளைய நம்புறேன், அதோட என்ற மருமனை நான் நம்புறேன். அப்படி நடந்திருக்காது, நீ அவசரப்படுற இவ்வளோ நடக்குது. அவசரப்படாமல் முதல் ஆறு அமர இருந்து ரெண்டு பேர் கதையும். சரி, வீட்டுலதான் கதைக்கு நேரவில்லை என்றால் வெளியில் ஒரு இடத்துல போய் அமைதியான இடத்துல இருந்து ரெண்டு பேரும் ஆறு அமர கூட பிரச்சனை கதைச்சு தீருங்க. அதுக்காக
1: இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் பைரவி கூட இப்ப என்ன கால் பண்ணியிருந்தவள். அவளுடைய வாழ்க்கையும் இதே போலதான். அவளுடைய ஹஸ்பண்டும் இப்படித்தான். ஏமாத்த பேர் வழி.
0: என்ன பைரவி கால் பண்ணதோ? அப்ப அவளுடைய கதையை விடு. அவளுடைய பிரச்சனை வேறையா இருக்கும். அவைக்குள்ள என்ன நடந்தோன்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியாது. அவள் மற்றவன் கதையை கேட்டு உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்கிற இல்ல, நீ தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அவள் என்னது போன் பண்ணவள்?
1: அவள் தண்ட சொகத்தை சொல்ல போன் பண்ணினவள். அதுக்கு பிறகுதானே தெரியுது எல்லா ஆம்பளையிலும் ஒரே மாதிரி தான்.
0: அப்ப எல்லா ஆம்பளையிலும் சொல்லியிருக்கும் அப்பாவையும் சேர்த்து சொல்றேன்.
1: இல்லப்பா, நீங்க அப்படி இல்ல. நீங்க அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தானே தெரியும்.
0: குடும்பம் சொன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுகளை எல்லாம் சமாளிச்சு போறதுதான் குடும்ப வாழ்க்கை. சும்மா
1: நடக்க போற விஷயம் இல்ல. நான் உங்க வீட்டு வரணும்.
0: இப்ப நீ வர வேண்டாம், பொறு பொறு பொறு வர வேண்டாம். அமைதியாயிரு, முதல் அழாது அழாது அமைதியாயிரு. நான் சொல்றத கேள். அழாது என்ன இல்ல சொல்றேன். உனக்கு அப்பாவில நம்பிக்கை இருக்கோ?
1: உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமே அப்பா.
0: என்ன நம்பிக்கை இருந்தால் நான் சொல்றத கேள். அவசரப்படாத, சரியோ? ஆறுதலா ஒன்றாயிருந்து ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை என்பதை மனம் விட்டு கதையுங்கோ. மனம் விட்டு பேசினா பிரச்சனை எல்லாம் அப்படியே சுமூகமா முடிஞ்சிடும். நாங்கள் ஒரு நாள் கூட கதைக்காம இருந்தேன். உடனே கதைச்சு பிரச்சனைகளை தீர்த்து போடுவோம். அப்பா சொல்றேன், எனக்காக நீ இன்றைக்கு பொறுமையாயிரு. ஹாரிஸ் வந்த உடனே அவரோட கதைக்கு போறான்னு சொல்லு. சரி, இந்த மனசுல இருக்கிற பிரச்சனையில அவர்கிட்ட சொல்லு. அவர் கட்டாமிட்டுக் கொள்வார். வந்த உடனே எடுத்தன் கௌதரன்னு சொல்லாமல், சரியோ? அழாமல் கொள்ளாமல் நிதானமா இருந்து ஹரிசோட கதை எல்லா பிரச்சனையும் சரியா வரும். சரியோ? அழ வேண்டாம் இல்ல சொல்றேன்.
1: எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு.
0: ஓகே ஓகே, நம்பிக்கை இருக்குல்லோ. நான் சொல்றபடி செய். அப்படி இல்லாட்டி நான் பின்னேறம் வாரணும்.
1: இல்ல இல்ல, நீங்க வர வேணாம். சரி, உங்களுக்காக நான் ஒரு தடவை ஹரிஷோட கதைக்கு முயற்சிக்கிறேன். ஆனா இந்த தடவை ஹரிஷ் என்னோட கதைக்கிறதுக்கு வராட்டி, அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அத சொல்லிட்டேன்.
0: பொறு, ஹரிஷ் கதைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உண்டு, நான் சொல்றத கவனவாக்கள். நிதானமா அழாமல் கொள்ளாமல் உன் பிரச்சனையை நீ சொல்லு. சுமூகமா எல்லாம் முடியும். சரியோ? சரி, இப்ப அழாம போனவை அப்படி ஹரிஷ் தான் பிளவிட்டேன்னு சொன்னால் நானே வந்து நேர உன்னை கூட்டிக்கிட்டு போயிட்டு வரேன். சரியோ?
1: சரி, நான் நீங்க சொல்றதுக்காக இன்னொரு தடவை ஹர்ஷோட கதைக்கிறேன். நீங்க என்ன கூடி கொண்டு போக வரையில, அதுக்கப்புறம் நான் என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க.
0: வேற தேவை இருக்காதுன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே, இப்ப போனவை.
1: பாய்
0: பாய்.
1: ஹரேஷ்.
2: ஓம், சொல்லுங்க.
1: நான் உங்களோட கதைக்கலாமா?
2: கதைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்களா? நீங்கள் தானே என்னோட கதைக்க விருப்பம் இல்லாம ஒதுங்கி இருக்கீங்க.
1: எங்க ஹரேஷ்,
2: என்ன சங்கவி சொல்றீங்க? எப்ப கடைசியா என்னோட காய்ச்சனீங்கன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: நீங்க மட்டும் செய்தது சரியா?
2: நான் என்ன செய்தேன்?
1: நீங்க என்கிட்ட மறைச்சதெல்லாம் சரியா?
2: சங்கவி, அண்டே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினான் தானே, ஆரோட நான் சேட் பண்ணினான்.
1: நான் சமைச்சு வச்சுட்டு பாத்து கொண்டிருந்தேன், அது உங்களுக்கு முக்கியம் இல்ல. அந்த கேர்ளோட கதைக்கிறீங்கன்னா அந்த கேர்ள் உங்களுக்கு இம்பார்ட்டன் தானே?
2: அந்த கேள் எனக்கு இம்பார்ட்டன் இல்லை. ஒரு ஆளோட காய்ச்சி கொண்டு நான் சரி காய்ச்சி முடிஞ்சிட்டு வார கிழையில நீங்க அவசரப்பட்டு நீங்க கீழே வந்து நீங்க எவ்வளவு எல்லாம் செய்தீங்களன்னு ஞாபகம் இருக்கா?
1: எதுனாலும் என்னட்டு சொல்லிட்டு செய்யலாம் தானே ஹரேஷ்.
2: சங்கவி, நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கோவிப்பீங்க என்றபடியா தான் நான் உங்களுக்கு சொல்லல. ஆனா பிறகு நான் உங்களுக்கு சொன்னேன் தானே அவள நடந்ததெல்லாம்.
1: ஃப்ரெண்டோட கதைக்கிறனா என்னன்னு நீங்க மறைக்கணும், அத நேரிய சொல்லலாமே.
2: உங்கள்கிட்ட நான் மறைக்கணும்னு நினைக்கல. நீங்கள் சமைச்சு வச்சு போட்டு காத்து கொண்டிருக்கிறீங்க, இந்த நேரத்தில் நான் ஒரு கேர்ளோட சாட் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு கோபம் பெறமண்டபடியா தான் நான் மறைச்சேன். நான்
1: தெரியுதுல்ல ஹரேஷ், எனக்கு நீங்க என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. நீங்க என்ன தவிர யாரோட கதைச்சாலும் இந்த ஒரு கேர்ளோட கதைச்சாலும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது ஹரேஷ். ஏன்னா அவ்வளவுக்கு உயிருக்கு மேல அவங்களை நான் நேசிக்கிறேன்.
2: சங்கவி, எனக்கு அது தெரியும். அதாலதான் நான் உங்களை ஹேர்ட் பண்ண விரும்ப இல்ல. இன்னொன்றே ஜோசியம் என்ன, எனக்கு உண்மை விட்டா வேறு யார் இருக்கணும்? நான் எப்பண்டாலும் ஆரோடி ஏதாவது காய்ச்சிருக்கேன் இல்லையே? நீர் தான் உலகம் மண்டு வாழ்ந்தோன்றிருக்கேன். என்ன, ஏன் நீர் அதை புரிஞ்சு கொள்றீர்கள் இல்ல?
1: ஆனா நான் தான் உலகம் மண்டு சொன்னா ஏன் என்ன விட்டுட்டு கம்ப்யூட்டர்ல போயிருந்தீங்க கொஞ்ச நாளா?
2: ஓகே, அது என் பிள்ளை, நான் அதை ஒத்துக்கொள்றேன். அண்டைக்கே நான் ஒத்துக்கொண்டேன் தானே, அண்டைக்கே உங்கள்கிட்ட சொறி கேட்டேன் என்ன. ஆனா நீர் அதுக்கு பிறகு எவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறீர்? நீ சும்மா எல்லாருக்கும் எடுத்து நான் பிள்ளை விட்டுட்டேன் நான் பிள்ளை விட்டுட்டேன் எல்லாருக்கும் சொன்னா நாளைக்கு அவன் இந்த முதல்ல நானே நின்று முழிக்கிறது சொல்லும் பாப்பம்.
1: இல்ல, பைரவி கூட எனக்கு போன் பண்ணி சொன்னதும் எனக்கு பயம் வந்துட்டு ஹரேஷ். இந்த வாழ்க்கையை நான் துளைச்சிடுவேன்னு நான் பயந்துட்டேன் சரியாவே.
2: பைரவி என்ன சொன்னது மகு?
1: பைரவின வீட்டுல இதே பிரச்சனை தான், அவன் ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சுதான் இருக்கா. அது மாதிரி நீங்களும் என்ன விட்டு போயிடுவீங்களோன்னு பயம் வந்துட்டு ஹரேஷ். இந்த காரணம் கொண்டும் உங்களை துளைச்சிட்டு இருக்க முடியாது.
2: இதான் நீர் செய்யற பிள்ள சங்கவி. டூ டேஸுக்கு முதல் நான் பைரவியும் அவன் ஹஸ்பண்டையும் ஷாப்பிங் மால்ல கண்டறான்.
1: என்ன, எப்ப கண்டனீங்க?
2: இப்ப டூ டேஸ் இருக்கும்.
1: இல்ல, அவள் அப்பா விட்டுதான் இருக்காள். அவளோட அப்பா விட்ட
2: அதான் சொல்றேன் சங்கவி, நீங்க மற்ற வேண்ட சொல்ல கேட்டு நீங்கள் ஒழிய உங்களோட ஹஸ்பண்ட் நீங்க நம்ப
1: என்னையும் பிள்ளைதான். எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறன்னு தெரியல. ஆனா உண்டு ஹரேஷ், நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் போல இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல சந்தேகம் இல்ல, உங்க மேல வச்சிருக்க அளவுக்கு அதிகமான அந்த அன்பு ஹரேஷ்.
2: சங்கவி, இண்டே காய்ச்ச மாதிரி அண்டைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து காய்ச்சிருந்தா இந்த பிரச்சனை ஒன்றும் வந்திருக்காதுன்னு. நீர் என்னட்ட காய்ச்ச விட மற்றாக்கோட காய்ச்சதானே கூட.
1: எனக்கு என்னவோ நீங்க என்ன பிடிக்காத மாதிரி என்ன விட்டு விலகி போற மாதிரி இருந்தது. நான் என்ன சொன்னாலும்
2: பிளீஸ் சங்கவி, நீ பாட்டும் உண்மை நான் ஒரு காலம் வெறுக்க மாட்டேன். நீர் தான் உலகம் என்று நான் வாழ்ந்தோன்றிருக்கிறேன் சொல்றேன். பிறகு உண்மை நான் விட்டுட்டு பிறகு எப்படி போவேன்? சத்தியம் பண்ணி சொல்றேன், உண்மை தவிர எனக்கு எந்த கேர்ளோடையும் தொடர்பில்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீர் தான் எனக்கு மனைவியா வரணும் என்று நான் கடவுட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறேன். என்ன,
1: எனக்கு எப்பயுமே அவசர போதுதான்.
2: சங்கவி, அழுகிறத விட்டுட்டு இனி என்றாலும் என்ன பிரச்சனை என்றாலும் ஒண்டா இருந்து கதையுங்கோ. எங்கட குடும்ப பிரச்சனையை நாங்கள் தான் கதைச்சு தீர்க்க வேணும். மற்றாக்கள்கிட்ட போய் நாங்கள் அட்வைஸ் கேட்டா அவை எங்கட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வழி பண்ணுவினமே ஒழிய ஒரு காலம் உங்களுக்கு நல்ல புத்தி சொல்ல மாட்டேனும். நீங்க இதை பத்தி அப்பாட கதைச்சுனீங்களா?
1: யா, நான் பைரவி சொன்னதாலதான் நான் அப்பாவோட கதைச்சிடான். எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறேன்னு தெரியல ஹரேஷ். ஒரு நிமிஷம்
2: எனக்கு
1: சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இனிமேப்பட்ட என் வாழ்க்கையில என்ன விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நீங்க எங்கேயும் போயிட மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி தாங்க.
2: சங்கவி, இந்த ஜென்மம் என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உம்மை விட்டுட்டு போக மாட்டேன். இது கடவுள் மேல சத்தியம். நீர் தான் என்ற சந்தோஷம், நீர் தான் என்ற வாழ்க்கை. உம்மை விட எனக்கு இந்த உலகத்துல வேற ஒன்றும் தேவையில்லை. சரியோ, அதை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சிடும்.
1: இதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் விட்டதும் பிள்ளைதான். இனிமே எது பண்ணாலும் ரெண்டு பேருமே ஓப்பனா கதைக்கலாம். இப்ப கதைச்ச மாதிரி கதைச்சா தான் எதுக்குமே சொல்யூஷன் வரும். சாரி ஹரிஷ்.
2: ஓகே, இப்பண்டாலும் என்ன புரிஞ்சு கொண்டிரே, அது எனக்கு போதும். எனக்கு பசிக்குது, சாப்பாடு தரம். எவ்வளவு நாளாச்சு உங்க கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு?
1: உண்மையாவா?
2: சீரியஸா?
1: ஓகே வாங்க.
3: சரி, இந்த கதையை கேட்டிருப்பீர்கள். இந்த கதைக்கு பொருத்தமாக இந்த பாடல் உங்கள் தெரிவாக இருக்க போகுது. நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055. கதையை கேட்டிருப்பீர்கள். அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும், பேசி தீர்த்து கொள்ளலாம். எனவே குடும்ப உறவுகள் என்பது ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை மையமாக வைத்து தான் இந்த கதை விண்ணப்பட்டிருக்கிறது. எனவே அவசரப்பட்டு ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி வீசக்கூடாது என்பதற்கான ஒரு கதையாக இந்த கதை இருக்கிறது. அந்த கதையை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? நெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
3: 16:17 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், இது அருண் கணேசன்.
3: அருண் கணேசன், சொல்லுங்கள், என்ன பாடலை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
8: எனக்கு சொர்க்கம் நரகம் படத்தில் இருந்து சந்தோஷத்தோடு அந்த பாட்டு.
3: என்ன என்ன என்ன என்ன சொன்னீர்கள்?
8: சொர்க்கம் நரகம் படத்தில் இருந்து சந்தேகத்தோடு அது
3: சந்தேகத்தில் சொர்க்கம் நரகம். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்? ரஞ்சன், சொல்லுங்கள், எந்த பாடல் பொருத்தமாக இருக்கும்?
8: அது சந்தோஷம்.
3: என்ன என்ன
8: பாடல்?
3: சந்தேக புயல்
8: அடிச்ச
3: புயல் அடித்தா சந்தோஷ பூ உதிர்ந்து விடும் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்? யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம்,
3: சிவகுமார், சொல்லுங்கள்.
9: நான் கேளடி கண்மணி பாடகன் தங்கடி நீரை கேட்டால் நெஞ்சிலோடும் மரியாதை.
3: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்? யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், ஜோகா.
3: ஜோகா, சொல்லுங்கள்.
10: நல்ல நாடக, நல்ல அப்பால கரெக்டரும் வருமான கரெக்டரும் நல்லா பொம்பளை பொன்புத்து பொன்புத்து மாதிரி அவசரம் வெள்ளாத்திலேயே மற்ற அன்பு கூடினாலும் இப்படி பிரச்சனைகள் வரும். எனக்கு வந்து உண்மையில ரெண்டு பேரும் சரியான அன்போடுதான் இருக்கிறாங்களே. இணைப்படியாக அன்போடு இருக்க முடியும். ஆவாரம் பழத்துல சாமி கிட்ட சொல்லி வச்சு அந்த பாடல்,
3: சாமி கிட்ட சொல்லி வச்சு. சரி, பார்ப்போம்.
10: நன்றி,
3: நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்?
11: வணக்கம், இது ராஜவர்மன்.
3: ராஜவர்மன், சொல்லுங்கள்.
11: நாளை நமதே பாடத்துல இருந்து என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்க.
3: ஓ, என்னை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம்.
11: உன்னை விட்டால் உன்னை விட்டால் வேறொரு தீ எண்ணம் இல்லை, நான் காதலி
3: காதலிக்க. அவர் கடைசியாக சொன்ன வாசனம்.
11: ஆம்.
3: சரி, பொருத்தமாக இருக்கிறது என்று பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? நாத்யோக். மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. ரகு சொல்லுங்கள்.
12: இது என்ன காத்திருந்த கண்கள் படத்தில் ஒரு அருமையான பாடல், கிட்டத்தட்ட இந்த கதைக்கு தகுந்தது போல் இருக்கிறது. அந்த காத்திருந்த கண்கள் படத்துல, அதாவது வளர்த்துக்களை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த சூனியத்தை பாரடா கண்ணா.
3: வளர்த்துக்களை மறந்து விட்டா கேளடா கண்ணா. சரி, பார்ப்போம். நன்றி.
12: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. நீங்களும் வாக்களிக்கலாம், பாடல்களை தெரிவு செய்யலாம். 4165935 இப்பொழுது 6 நேர்கள் இணைந்து பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளலாம், அல்லது இந்த 6 நேர்களின் பாடல்களில் 3 பாடல்களை தெரிவு செய்யப் போகின்றோம். அந்த பாடலுக்கு வாக்களிக்கலாம். 4165935555.
13: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
14: இல்லடா.
13: ஹலோ, காசு வந்ததாடா?
14: இன்னும் வரல காசு.
13: காசு வந்துச்சா?
14: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
15: What's happening? So sad.
16: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: நேரம் 11:21 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவர் மாடு நேர சந்திப்பு மடங்கு வளைவில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? மனோகாந்தன் சொல்லுங்கள்.
1: சீதைக்கு ஒரு ராவணன் தான் தீக்குளிக்க செய்தி வைத்தான்.
0: சீதைக்கு ஒரு ராவணன் தான் தீக்குளிக்க. சரி, பார்ப்போம் அந்த பாடலையும் குறித்திருக்கிறோம். நன்றி நிகழ்ச்சியிலே.
1: வணக்கம்.
0: சரி, இப்பொழுது 7 நேர்கள் பாடல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பாடல்களிலிருந்து 3 பாடல்கள் உங்களுக்காக தரப்போகிறோம். நீங்களும் வாக்களிக்க 4169305
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: நேரம் 11:24 சீமா தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 7 பாடல்களுமே மிக பொருத்தமான பாடல்களாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட அதில் 3 பாடல்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். மிக சிரமமாகத்தான் இருந்தது. அதிலே முதலாவது பாடலாக இந்த சந்தேக கேடு, எனவே சந்தேகத்தினால் வருகின்ற கேட்டை குறிக்கின்றதாக அந்த பாடல். கடைசியாக அந்த கணவன் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட வேறு ஒருவரையுமே மனதால் கூட நினைக்க மாட்டேன், என்னை உனக்காக நான் இருப்பேன் என்றபடியால் அது என்னை விட்டால் என்று சொல்லி. இருவருமே கருத்தரிவித்த தம்பதிகளாக இருந்தாலும் கூட டெய்லி இடம்பெற்ற ஒரு பிரச்சனையால் தான் அவர்கள் மனம் விட்டு பேசாததினால் தான் அவர்கள் விலகியிருந்தார்கள். எனவே ஒரு நல்ல ஒரு சோடி பொருத்தமாக இருக்கிறது சாமி கிட்ட. சரி, இந்த 3 பாடல்களையும் தெரிவு செய்கிறோம். சந்தேக கெடு, என்னை விட்டால் யாரும் இல்லை, சாமி கிட்ட சொல்லி வைத்து. இந்த 3 பாடல்களே எந்த பாடல் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதுதான். எல்லா 7 பாடல்களுமே பொருத்தமாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒவ்வொரு கருத்துக்கேற்ற மாறி அந்த 3 பாடல்களை தெரிவு செய்கின்றோம். எனவே சந்தேக புகையில் அடித்தால் அது கூட பொருத்தமான பாடுதான். மற்றும் ஒரு மகிழ்ச்சியாக கேளடி கண்மணி அந்த பாடலையும் ஏற்றுக்கொள்ளலாம். இதை விட பார்த்துக்கிட்டால் பலத்த கலை மறந்து விட்டாய், கீதைக்கு ஒரு தீக்குளிக்க நாள் குடித்த அந்த பாடலும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது கணவன் சந்தேகமாக இருப்பது போன்று இருக்கிறது. எனவே ஒரு 3 பாடல்களை தெரிவு செய்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. இந்த 3 பாடல்களை சந்தேக கேடு மற்றும் என்னை விட்டால் சாமிக்கிட்ட நீங்களும் வாக்களிக்கலாம். வாக்களித்து ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பாக இருக்கிறது. 416-593-0055.
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட a funeral and cremation center, Lotus, 401 க்கு அருகில், Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-ல், on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus funeral and cremation.com. காட்டலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

0: உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் 11:27 நிமிடம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாமி கிட்ட சொல்ல போறீங்களா? சரி, அப்பொழுது இணைந்து இருக்கட்டும் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, சொல்லுங்கள். எந்த பாடல் பொருத்தமாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? மூன்று பாடல்கள். சந்தேகத்தால் தான் பிரச்சனை உருவாகிறது. சந்தேக கேடு. சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
1: என்னென்ன பாடல் சொல்லுங்கள்?
0: சந்தேக கேடு, என்னை விட்டால் சாமி கிட்ட.
1: என்னை
0: விட்டால் சொல்லுகிறேன். சரி, பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. சரி, இப்பொழுது கலந்து கொள்ளவர் நேர்கள் தான் அந்த தீர்மானத்தை எடுக்க போறார்கள். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம். மழைப்பில் இருக்கிறீர்கள், முதலாவது பாடல் சந்தேக கேடு என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம். நன்றி பவன். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம். மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
0: ரகு சொல்லுங்கள்.
2: சந்தேக
0: கேடு என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. ஆமாம், நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்குகளை தெரிவிக்கலாம். சரி, பரவாயில்ல. இது கிடைத்த வாக்குகளின்படி எந்த பாடல் ஒலிபரப்பாக போகிறது என்று தீர்மானிப்பதற்கு முன் பார்ப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம். காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள்.
3: என்னை விட்டால் யாரும் இல்லை.
0: என்னை விட்டால் யாரும் இல்லை என்று காந்தி சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம். நான் கங்கா பேசுகிறேன்.
0: கங்கா சொல்லுங்கள். சந்தேக கேடு என்று சொல்லுகிறீர்கள். காந்தி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். குருக்கும் சந்தேக கேடு தான் தெரிவித்தீர்கள். நன்றி. குரு குருவை தொடர்ந்து அடுத்த நேயர். ராஜா சொல்லுங்கள். முதலாவது நம்பர் தான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். ரவி. எப்பொழுதுமே நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம். நன்றி ரவி. சொல்லுங்கள். இந்த பாடல்
5: என்னை விட்டால் யாரும் இல்லை
0: என்று சொல்லுகிறீர்கள். நன்றி ரவி. ஆமாம், இப்பொழுது பல நேர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். சரி, எந்த பாடல் முன்னணியில் இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம். நான் கலியவர் தான் கேட்கிறேன்.
0: சரி, நீங்கள் எந்த பாடலை தெரிவு செய்கிறீர்கள்?
6: சந்தேக கேடு.
0: சந்தேக கேடு தான். சரி, நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள்.
7: என்னை விட்டால் யாரும் இல்லை.
0: என்னை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி உதயன்.
7: நன்றி
0: நன்றி. சரி, பல நேர்களும் பல விதமான வாக்குகளை எழுதியிருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது எந்த பாடல் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்பொழுது விளம்பரங்களை தொடர்ந்து பார்ப்போம்.
8: Asian Textiles in Maabiram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nightie $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
9: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
10: ஆலோசனைகளும்
9: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-465-4765-4661-4665-4661.
11: கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
12: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
13: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3.
1: சரி, ஆவலோடு கலந்து கொள்ள வந்திருக்கும் நேர்களை ஏமாற்றக்கூடாது. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், படப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், நான் ரவி ஆகிறேன்.
1: ரவி சொல்லுங்கள், இந்த பாடல்
2: உன்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே,
1: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், படப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள்.
3: என்னை விட்டால் அந்த பாடல்,
1: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், படப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: சாமி கிட்ட பாடல்
1: சொல்லியிருக்கிறீர்கள். பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள். என்னை விட்டால் யாரும் இல்லை என்று மனோகாந்தன் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். இப்பொழுது ஒரு குழப்பம், இரண்டு பாடல்கள் ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது. யாராவது ஒரு நீர் இணைந்து ஏதாவது ஒன்றை தெரிவித்தால் தான் பாடலை மாற்றிக்கொள்ளலாம். சரி, பார்ப்போம். 416-593-0055 ஒரு நீர் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்தால் தான் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் இந்த பாடலை நான் ஒளிபரப்பு செய்வது, எது கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்று பார்த்து அதை செய்ய வேண்டும். சரி, நேரம் 11:33. நீங்களும் அழைத்து ஒரு நேர் வாக்களித்தால் இந்த பாடல் என்பதை தீர்மானித்து விடலாம். 416-593-0055 பேர் வாக்கத்தில் 23 பாகை செலுத்ததாக இருக்கிறது. மகிழ்மூட்டம் என்று காணப்படுகிறது. காற்று கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கையும் 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 29 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 19 பாக செலுத்ததாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 29 பாக செலுத்ததாக 35 பாக செலுத்ததாக உணரப்படும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவர் மடது நேரில் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? சத்யா சொல்லுங்கள்.
3: என்னை
1: விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி சத்யா, அந்த பாடலை தீர்மானித்ததற்கு நீங்கள் தான் உதவியாக இருந்திருக்கிறீர்கள். நன்றி,
3: நன்றி.
1: ஆமாம், பல நேயர்கள் இப்பொழுது வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகளின் அடிப்படையிலே முதல்லே அந்த பாடலிருந்து இப்பொழுது இந்த பாடல் தெரிவாகி இருக்கிறது. நாளை நமது திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் பாடுகின்ற இந்த பாடல்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா.
2: இனி இந்த குரலை நாங்கள் நேரடியாக கேட்க முடியாது. இயக்குனர் பாரதி ராஜா இன்று காலமானார். அவருக்கு வயது 84. உடல்நலக்குறைவு காரணமாக நீலாங்கரை இல்லத்தில் சிகிச்சை பெற்று வந்த பாரதி ராஜா சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னனாகவும் கிராமிய கதைகளின் இமயமாகவும் போற்றப்படும் மூத்த இயக்குனர் பாரதி ராஜா மறைவு தமிழ் திரையுலகில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். ஒரு மாதத்துக்கு மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பின்னர் வீடு திரும்பி அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் அவர் கண்காணிக்கப்பட்டு வந்தார். அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அனைத்துமே அவரது இல்லத்தில் வழங்கப்பட்டது. இன்று அதிகாலை இந்திய நேரப்படி அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 1977 16 வயதிலே திரைப்படத்தில் அறிமுகமான இவர் கிராமத்து வாழ்க்கையை தனது படங்களில் மிகவும் உண்மையாகவும் உடற்பூர்வமாகவும் காட்டியதற்காக புகழ் பெற்றவர். மக்கள் இவரை இயக்குனர் இமயம் என்று அன்பாக அழைக்கின்றார்கள். 2017 வரை இவர் 6 தேசிய திரைப்பட விருதுகள், 4 தென்னிந்திய பிலிம்பியர் விருதுகள், 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 1 நந்தி விருது ஆகிய விருதுகளை வென்றுள்ளார். இவர் தெலுங்கு ஹிந்தி மொழி படங்களையும் இயக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கிறது. திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004 இந்திய அரசு இவருக்கு இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. 2005 சத்யபாமா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாழ்வாண்டு 101.3.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
7: நேரம் 11:46 உங்களுக்கான அரசியலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 16 வயதிலேயே திரைப்படத்தை இவர் எழுதி இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. திரைப்படம் பற்றி அவர் கூறும் பொழுது, இந்த திரைப்படம் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு கருப்பு வெள்ளை கலை திரைப்படமாக இருக்க வேண்டியது. ஆனால் வணிக ரீதியாக வெற்றிகரமாக வண்ண திரைப்படமாகவும் பல முக்கியமான வாழ்க்கையின் தொடக்க புள்ளியாகவும் மாறியது. இவர் இயக்கிய இந்த திரைப்படம் பின்பு கிழக்கே போகின்றையில் முதல் திரைப்படம் போன்றே வெற்றியை தந்தது. பாரதி ராஜா கிராமத்து பார்வையாளர் மட்டுமே திரைப்படம் எடுக்கும் திறன் கொண்டவர் என்று விமர்சனத்தை பெற்றார். இவரது சிவபூர்வஜாக்கள் திரைப்படத்தை உருவாக்காது வழிவகுத்தது. ஒரு மன நோயாளியான பெண் வெறுப்பாளரை பற்றிய திரைப்படமாக அந்த திரைப்படம் மாறியது. பல்துறை திறனையும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்து திரைப்பட வகையுடன் பிணைக்க மறுத்ததை நிழல்கள் 1980 அதிரடியான பரபோட்டு டிக் டிக் டிக் 81 பின்பு 80களிலேயும் கிராமத்து கருப்பொருட்களிலே இவர் தயாரித்த அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை. முதல் மரியாதை திரைப்படத்திலே ஒரு சுவாசிகணைய ஒரு நடுத்தர வயது தலைவராக இதில் இருந்தது. வேதம் புதிது, சத்தியாரத்தி வைத்து உருவாக்கிய திரைப்படங்கள். பின்பு அலைகள் ஓய்வதிலேயும் இந்த சமய பிரச்சனையாக இருந்தது. அதே போன்று வேதம் புதிது, அறைகள் ஓய்வதில்லைக்கு பின்பு கிழக்கு சிமையிலே, கருத்தம்மா, அந்திமந்தாரை, இப்படி நிறைய திரைப்படங்களை எடுத்திருந்தார். அந்திமந்தாரை படத்துக்காக மட்டும் ஒரு தேசிய விருதை பெற்ற பாரதிராஜா அதே போல இன்னும் உச்சியில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604 9.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 க்கு கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 க்கு 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 க்கு சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 9053029494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: Everything okay, no problem and dinam.
3: Bar kalamu closing that adikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: நேரம் 11:54 நிமிடம். 12 உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இயக்குநர் பாரதிராஜா இன்று காலமானார். அவருக்கு 84. உடல்நலக்குறைவாக இன்று அவரது இல்லத்தில் அவர் உயிர் பிரிந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது.

0: நேரம் 12 மணி.
1: CMR
0: தமிழகம் செய்தி சுருக்கம். அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொது அவசரகாலிலேயே மேலும் நீடிப்பதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் 128 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிங்கப்பன் அதிரடிப்படை தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் விஜய், பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு அப்படியே தப்பித்துவிடலாம் என நினைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கனடிய நீதிமன்றங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு நம்பிக்கை அளிப்பதாகவும், அதே சமயம் சிக்கலானதாக இருப்பதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட குடியேற்ற அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் மீது 6 மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள தடைகளை இஸ்ரேல் கடுமையாக விமர்சித்துள்ளது. சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:02 இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2026 புதன்கிழமை. புதிய நாள் ஒன்றின் தொடக்கத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூன் 10ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்ட பெரும்பாக்கத்தில் 22 பாக்கு செல்சியஸாக இருக்கிறது. 28 பாக்கு செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வகுத்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாக்கு செல்சியஸாக குறைபடையும். இடையிலே சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 29 பாக்கு செல்சியஸ், 35 பாக்கு செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களிலே லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 21 பாக்கு செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 32 பாக்கு செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமையும் சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இந்த நாட்களாக தொடர்ந்து வரும் நாட்களும் இருக்கப் போகின்றன. உங்களுக்கான சிலே நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது நாத்தியார் பிரபு.
0: ராகு, சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: அதற்கு முதலாவதாக இந்த ஒரு இமயத்தின் இறந்த செய்தி கேட்டு 50 ஆண்டுகளுக்கு பின் தூக்கி அனுப்பிவிட்டீர்கள் என்னை. பழைய நினைவுகள், 16 வயதிலே திருட்டு ரயிலில் கடலூருக்கு சென்று படம் பார்த்தது, சிதம்பரத்திலிருந்து அனைத்தும் மனதில் இருக்கின்றது. அவர் ஆன்மா சாந்தி அடைவதாக அவருக்காக சுத்த சன்னியாசி ராகத்தில் அவர் படத்திலிருந்து பாடலை கேட்போம்.
0: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி ரகு.
1: நன்றி, வணக்கம்.
0: இளையராஜா ஜானகி பாடிய பாடல், கல்லுக்குள்ளீரம் திரைப்படத்தில்

0: சம டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் டாட் கிளிக்கூட் டாட் சிஏ. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
6: நேரம் 12:11, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைப்பிலே இருக்கும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் காந்தி.
6: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: இமயம் சிபரன் என்ற பாலியாஜா இரங்கலத்தை வைத்துக்கொண்டு நான் கேட்கும் பாடல் வந்து சோப்ரோஜாக படத்திலிருந்து நினைவில் ஒரு பறவை.
6: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 12:16 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், தேவகுமார்.
1: தேவகுமார், சொல்லுங்கள், இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
2: எனக்கு அதுக்கும் நமது பாரதராய அவர்களுக்கு நமது அகாவண கருத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு அவர் இயக்கின படத்தில் முதல் மரியாதையில் இருந்த ஒரு பாடலாம்.
1: சரி, இது உங்களுக்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். நன்றி தேவகுமார்.
2: நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
3: நான்கு மணி 23 விடம் உங்களுக்கு ஆண்டினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 12:23 விடம் வழக்கமாக பழகி போச்சு. அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் கல்ஜுவர்தன் கேட்கிறேன்.
3: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
4: படம் அலைகள் ஓய்வதில்லை, அதுல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. மற்றது எங்கட மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய எங்கட அன்பு இனிய தமிழ் மகன் எங்களை விட்டு மறைஞ்சதுக்கு எனக்கு மனப்பூர்வமான கவலையை தெரிவித்துக் கொள்றேன்.
3: சரி, நன்றி. இதோ உங்களுக்கான பாடல். நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem and dinam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
8: நேரம் 12:29 மணி. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 22 செல்சியஸாக இருக்கிறது. 28 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 29 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் மிகில் குற்றம் இது காணப்படும். மதிய பொழுதிலே இடிவிலக்கத்தோடு சில இடங்களில் மழை பெய்யலாம். 29 செல்சியஸாக இருந்தாலும் 35 செல்சியஸாக உணரப்படும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: என்ன
8: பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
9: கர்த்தம்மா படத்தில் இருந்து போராளை குனித்தாய்.
8: சார், இது உங்களுக்கு அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
9: நன்றி. வணக்கம்.
8: சொல்லத்தா பாடுகின்ற பாடல்

0: தந்தை மரிடம் இனிமையான பால் உண்டு 101.3.
1: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: Verco Vets Law 416-993-8443.
4: Who is the best?
5: ABS Mr. P.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: பொங்கல கால நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வர் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் செந்தில்மா,
7: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
8: இயக்குனர் சிகரம் அவர்களுக்கு எனது அகவணத்தை தெரிந்து கொண்டு, எனக்கு என்ன
7: பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி,
8: நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சிஎம்ஆர் தமிழக 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA கிரெடிட். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு CMR 101.3.
5: உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக்கொடுக்கிறீர்கள். நேரம் 12:43 மூணு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், பேசுகிறீர்கள்.
6: வணக்கம்,
5: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? சரி, இது உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி.

பொடி படவு நடுவில் நின்றாடும் வழிவழகே, கொடிகளாட புடிகளாட குடிபடையே.

0: செவியை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.

0: நேரம் 12:50 உங்களுக்கு ஆன்சிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் நீலா
0: பேசுகிறேன். சரி, என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
1: நான் வந்து
0: அனந்த், தீபக் மற்றும் தமன் குழுவினர் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
1: அது மட்டும் இல்லாமல் பார்வையாவே அந்த நடிச்சிருக்கு.
0: ஆனால் உங்களுடைய தொலைபேசி இணைப்பு தெளிவாக இல்லை, அது விட்டுவிட்டு வருகிறது, பிரேக்கப் பண்ணி வருகிறது, நீங்கள் பேசுவது தெளிவாக இல்லை. சரி, பார்ப்போம். பாரதி ராஜா நடித்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு அகோலிக்கிறது.

0: விசுவாசமான பாடல்களுடன் அதிரடிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியினை நிறைவு செய்யப்படுற நேரம் சந்திப்பு மடங்க மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: இதோ வணக்கம் செந்தில், நான் சிஎம்ஆடா உருப்புட்டியூர் ராஜா.
1: சரி சொல்லுங்க, என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ராஜா?
2: பாடலுக்கு முதல் மன்னிப்பு கூட, என்னன்னு சொன்னா உங்களுடைய நாடகத்துக்கு மிகவும் சிறப்பு, நல்ல கதை. அந்த கதைக்குரிய ஒரு பதிலாக ஒரு பாடல் கேட்டிருந்தீங்க, அதுக்கு அதையும் சேர்த்து என்னுடைய இந்த பாடல் சமர்ப்பணம் இல்லை மக்களுக்காகவும்
1: நன்றி.

സിയമാർ തമിഴഫം സേരിച്ചുരുക്കം. முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிந்திய இரத்தத்திலிருந்து உணர்வு அலைகளாக இளைஞர்கள் எழுந்து வருகின்றார்கள் என்று தமிழ்நாட்டின் சமூக நலத்துறை அமைச்சரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான வன்னியரசு தெரிவித்துள்ளார். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 13 நாள் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். கெனேடிய நீதிமன்றங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு நம்பிக்கை அளிப்பதாகவும் அதே சமயம் சிக்கலானதாகவும் இருப்பதாகவும் தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வாக்னர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதாகவும் சில நாட்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்படக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. இன்று ஜூன் மாதம் 10 நாள், புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துகளோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி சந்திரநாதன்.

தொடர்கின்ற காட்டலையில் நேர்கள் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காலை 6 தொடக்கம் 9 வரை இதே காட்டலையில் நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்திருக்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 21°C. காற்று மணத்தியாதற்கு 8 km வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 19 பாகையாக வெப்பநிலை இருக்கும். சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் காலை வரையிலே என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று புதன்கிழமை பகல் பொழுது பொதுவாக 29°C வெப்பநிலை உணரப்படும். சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் இணைந்த நாளாக இன்றைய பகல் பொழுது தென்படும். இன்று இரவின் வெப்பநிலை 21°C இருக்கும். வியாழக்கிழமை பகல் 31°C, வெள்ளிக்கிழமை பகல் 29°C வெப்பநிலையாக இருக்கும் என்பதும் இப்போதைய தகவலில் அறியக்கூடியதாக இருக்கிறது.

ஒலிகின பாடல் இது. உன்னிமனன் பாடியது. பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். பாடல் வரிகளை வைரமுத்து எழுதியிருக்கின்றார். ரிதம் திரைக்கான பாடல். 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4661. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
6: தமிழை இங்கு குட்டி
4: ஆண்ட்ரியா
6: சொல்றியா
4: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
7: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
8: ஒருங்கிண பாடல் இது சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் பாடியது. 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433.
3: காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, சி 101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

ஒலிகின பாடலை தொடர்ந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது பாரதி திரைக்காக ஹரிஸ் ராகவேந்திரா பாடிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா.

நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். திரைப்பட இயக்குநராக அறியப்பட்ட ஒருவர். அதேவிடலே அண்மை காலங்களிலே ஒரு, அதாவது அண்மை காலம் என்று சொல்கிற போது, ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே ஒரு தமிழ் இன உணர்வாளராகவும் தன்னை பல இடங்களிலே அடையாளப்படுத்தியவராக பாரதிராஜ் அவர்களை நாங்கள் நன்கு அறிவோம். எனவே அவருடைய இழப்பு குறித்த செய்திகள் வந்திருக்கிறது. ஒரு இயக்குநராக, ஒரு திரைத்துறை சார்ந்தவராக என்பதை தாண்டி நினைவில் கொள்ளப்படக்கூடிய வகையில் மிக முக்கியமான நேரங்களிலே இன உணர்வோடு அவர் செயலாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 2009 இனப்படுகொலை காலகட்டம், அதற்கு முன்பாக நேரடியாக தாயகத்துக்கு சென்று தேசிய தலைவர் அவர்களையும் எங்களுடைய தாயக விடுதலை போராட்டத்தினுடைய பல்வேறு முக்கியமானவர்களையும் அவர் சந்தித்து வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பலரும், அதாவது தமிழகத்தை சார்ந்த சில முக்கியமானவர்கள் குறிப்பிட்ட காலங்களிலே ஊருக்கு சென்று, அதாவது வன்னிப்பகுதிக்கு சென்று தேசிய தலைவரையும் குறிப்பிட்ட சில முக்கியமான ஆளுமைகளையும் சந்தித்து வந்ததில் ஒருக்குமே தெரியும். அவர்களில் ஒருவராக பாரதிராஜ் அவர்களும் அங்கே சென்றிருந்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு, ஊருக்கு சென்று விட்டு வந்ததுக்கு பிறகு, அவருடைய நாட்டம், அவருடைய விருப்பம், அவருடைய பேசு பொருளிலே மிக முக்கியமான விடயங்கள் தமிழ் ஈழ நிலம் சார்ந்ததாகவும், அந்த விடுதலை சார்ந்ததாகவும், அந்த மக்களுக்கான ஆதரவு குரலாகவும் பல்வேறு இடங்களிலே அவர் கவனத்துக்குரிய வகையிலே சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அல்லது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களுக்காக அவர் குரல் கொடுத்திருந்தார். இப்படி பல்வேறு விடயங்களில் அவர் அறியலாம். எனவே ஒரு இனப்பற்றாளராக, ஒரு குறிப்பாக தமிழ் ஈழ நிலத்தின் விடியலிலே விருப்பு கொண்டொருவராக, தேசிய தலைவரை சந்தித்த ஒருவராக இருக்கின்ற அந்த வகையிலே அவரை நினைவு கொள்வதும் அவர் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. இந்த வேளையிலே அவருக்கான இரங்கல்களை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தாருக்குரிய ஆறுதல்களையும் இங்கே பகிர்ந்து கொள்வது ஒரு நல்ல எண்ணங்களூடாக விதைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. தமிழ் திரை என்று பார்க்கிறபோது ஒரு கிராமத்து மண் சார்ந்த கலைகளை, கிராமத்து மண் சார்ந்த விடயங்களை ஒரு மிகப்பெரிய திரை ஊடகம் ஒன்றினூடாக காட்சிப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஆளுமை என்பதை தெளிவாகவே சொல்லிவிடலாம். சினிமாவில் சாதித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் மண்ணையும் மக்களையும், மண் சார்ந்த கலைகளையும் பல்வேறு வழிகளிலே, அந்த கிராமத்தின் வழிகளையும், கிராமிய வாழ்க்கையின் அழகையும், அது சார்ந்த மக்கள் சுமக்கின்ற வழிகளையும் பல்வேறு இடங்களிலே காட்சிப்படுத்தினர் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. சினிமா என்பது எப்போதுமே வணிகம்தான். அந்த வணிகத்திலே ஒரு போட்டியோடு தான் போய்கொண்டிருப்பார்கள். அது சார்ந்தும் சில இடங்களிலே அந்த விடயங்களையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். எனவே அவருக்கான இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வது இந்த வேளையிலே ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து வரக்கூடிய காலையில் நேர்கள் போட்டி நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம்.

வழக்கம் போலவே இந்த நேரம் உங்களை பூட்டி நிகழ்ச்சியினாக சந்திக்கிற நேரமாக அமைகிறது. நீங்களும் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய காற்றில் இது இந்த நேரத்திலே கூடுதலாக வானொலி கேட்பவர்கள் கூடுதலாக பயணங்களில் இருப்பீர்கள் அல்லது வேலையில் இருப்பீர்கள். எனவே உங்களை கருத்தில் கொண்டு அதாவது ஒரு எழுதுகோல் இல்லாமலும் ஒரு தாள் இல்லாமலும் விடைகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055 416-593-0055 என்பது தொலைபேசி இலக்கம். வழக்கம் போலவே இரண்டு வெவ்வேறு தரவுகள் தரப்படும். அந்த இரண்டு வெவ்வேறு தரவுகளுக்கும் பொருத்தமாக இரண்டு வெவ்வேறு சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த இரண்டு வெவ்வேறு சொற்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் முதல் எழுத்தாக மட்டுமே இருக்கும். முதல் எழுத்தை மாற்றி இரண்டு வெவ்வேறு சொற்கள் கொண்டு வர வேண்டும். எழுத்துக்களின் எண்ணிக்கையிலே மாற்றம் வர முடியாது. தரப்படுகின்ற தரவுகளுக்கு கொண்டு வருகின்ற சொற்கள் எது மிக பொருத்தமாக மிக நெருக்கமாக இருக்கிறதோ அது சிறந்தபடியாக ஏற்றுக்கொள்ளப்படும்.

0: உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்ட தரவுகளாக இருக்கிறது, அதாவது மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்ட சொற்களாக அமைகிறது. இந்த மூன்று மூன்று எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது கவிதை உலகில் அல்லது தமிழ் உலகில் நன்கு அறியப்பட்ட ஒருவருடைய பெயரை குறிக்கின்ற சொல். இப்போது அவர் இல்லை. கவிதை உலகில் தமிழ் உலகில் நன்கு அறியப்பட்ட ஒருவருடைய பெயரை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. மிக முக்கியமாக தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக விடுதலை உணர்வை தூண்டிய ஒருவராக அவர் அறியப்படுகின்றார் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அது ஒரு மூன்று எழுத்தில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது வாகனங்கள் செலுத்துவதோடு சம்பந்தப்படக்கூடியது. வாகனங்கள் ஓட்டுவதோடு வாகனங்கள் செலுத்துவதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து கவிதை உலகில் நன்கு அறியப்படுகின்ற பேர், அதேவேளையிலே தமிழ் உலகிலும் நன்கு அறியப்படுகின்ற பேர், தமிழ் கவிதை உலகில் அல்லது தமிழ் உலகில் நன்கு அறியப்படுகின்ற ஒரு பேர். இவருடைய கவிதைகள் பெரும்பாலும் விடுதலைக்கான சிந்தனைகளை ஊட்டியவை. இவருடைய கவிதைகள் பெரும்பாலும் விடுதலைக்கான சிந்தனைகளை ஊட்டியவை என்பதனால் அதிகம் அறியப்படுகின்ற, அதிகம் நேசிக்கப்படுகின்ற ஒருவராக அவர் இருக்கிறார். கவிதை எழுதுவோர் பலர் இருக்கிறார்கள், தமிழுக்காக வாழ்ந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். அதிலே இவர் ஏன் தனித்துவப்படுகிறார் என சொன்னால், விடுதலைக்கான தீயை தன் எழுத்துக்கள் மூலமாக ஊட்டினார். மண் சார்ந்த விடுதலையும் பெண் சார்ந்த விடுதலையுமாக, அதாவது பெண்ணியம் பெண்ணினம் சார்ந்த விடுதலையுமாக அவருடைய கருத்துக்கள் அதிகம் புரட்சியை உண்டு பண்ணிய கவிதைகள் அவருடைய எழுத்துக்களில் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது வாகனம் ஓட்டுதல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது. அது ஒரு தமிழ் சொல் அல்ல, இருந்தாலும் ஒரு கேள்வி பதில் என்கின்ற வகையிலே அதை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். அழைக்கலாம் 4165930005.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: Jewelers.
0: ஒலிக்கின்ற பாடலை திறந்த நேர்களை சந்திக்கலாம். இது நிழல்கள் திரைக்காக ஒலிக்கின்ற பாடல், SP பாலா பாடியதாக ஒலிக்கிறது. மீண்டும் தரவுகள் கொண்டு வரக்கூடிய விடை மூன்று மூன்று எழுத்துக்கள். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது கவிதை உலகிலும் தமிழ் உலகிலும் நன்கு அறியப்படக்கூடிய ஒரு பெயராக அமைகிறது. குறிப்பாக அவருடைய கவிதைகளும் அவருடைய எழுத்துக்களும் மண் சார்ந்த விடுதலை மற்றும் சுதந்திரம், பெண் சார்ந்த விடுதலை பற்றியே அதிகம் பேசியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையிலே இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய சொல் இது ஒரு வாகனம் செலுத்துதல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது, ஆனால் ஒரு தூய தமிழ் சொல் அல்ல அது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. அழைக்கலாம் 4165930005.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே ஒரு மணி 47 நிமிடம் அளவிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், நலம் தானே?
1: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: நான் முதற்கண் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். பாரதி சாரதி
0: பார்க்கல, நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி அழைக்கிறேன்.
0: வணக்கம் சாந்தி, நலம்
2: தானே? இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலமா இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பதில்லாம்?
2: பாரதி சாரதி.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்,
0: யோகா. சொல்லுங்கள், நலம் தானே?
3: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலம். சொல்லுங்கள், என்ன பதில்?
3: பாரதி சாரதி.
0: நன்றி உங்களுக்கு.
3: நன்றி,
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம். தேவகுமார், நலம் தானே? சொல்லுங்கள், என்ன பதில்? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், குமார் அழைக்கிறேன்.
0: குமார், நலம் தானே?
4: நீங்க?
0: நலமா இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
4: அதே பதில்தான், பாரதி சாரதி.
0: நன்றி குமார் உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம், தீபன்.
0: தீபன், நலம்
5: தானே?
0: நலமா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
5: அதே பதில், பாரதி சாரதி.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
6: வணக்கம், சோபாலன்.
0: சோபாலன், நலம் தானே? நலமா இருக்கு. சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
6: முதல்ல பாரதி ராஜாவுக்கு என்னுடைய இரங்கல். பதில், பாரதி சாரதி.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: அருண் கணேசன், நலம் தானே?
7: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கும். இடையிலே கொஞ்ச நாள் காணல.
7: தேசியத்துக்கு போயிட்டேன்.
0: சரி சரி, சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
7: பாரதி சாரதி தான் அவர், இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கும் அகவணக்கம் சொல்லலாமா?
0: இல்லை இல்லை இல்லை, இரங்கல் தான். பாரதி சாரதி என்பது சரியானது. பாரதி என்பது கவிதை உலகிலும் தமிழ் உலகிலும் நன்கு அறியப்படக்கூடிய ஒரு பெயராகவே இருக்கிறது. பொதுவாக சுதந்திரம், விடுதலை, பெண்ணிய விடுதலைகள் பற்றி அதிகம் பேசிய அல்லது எழுதிய ஒருவராக அவரை நாங்கள் அறியலாம். சாரதி என்பது ஒரு வாகன ஓட்டுநரை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அந்த வகையில் அந்த பேர், அதாவது தேரோட்டி, தேரோட்டியை கூட சாரதி என்றே அழைத்த காலங்கள் இருக்கிறது. அதுபோலவே பொதுவாக வாகனங்கள் ஓட்டுகின்ற ஒருவரை சாரதி என்று சொல்கின்ற வழக்கம் இருக்கிறது. மிக தொன்மையான காலத்திலே இந்த சொல் பல்வேறு சொற்களோடு சேர்த்து சொல்லப்பட்ட சேர்களாக, அதாவது பேர்களிலே பலர் அந்த அதை, இப்போது உதாரணமாக பார்த்த சாரதி என்கின்ற பேர் அறிந்திருப்பீர்கள். அரசியல் உலகத்திலே அறியப்பட்ட ஒரு பேர் பார்த்த சாரதி என்பது மகாபாரத போரிலே அறியப்பட்ட ஒரு பேராகவும் நாங்கள் அதை கவனிக்கலாம். எனவே இது பாரதி சாரதி என்பது சரியான சொற்கள். அழைப்பில் இருக்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். அவர் சென்று விட்டார். ஆமாம், அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றி. மூன்று எழுத்துக்கள் பாரதி சாரதி என்பது சரியானது. விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவ பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு உப்பமம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 9052708800
10: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49

0: அடுத்து வரக்கூடிய சொற்களும் மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்டதாகவே அமைகிறது. இந்த சொற்களும் கூட மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். இதில் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது எங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கான தேவையில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்ற ஒன்று. நாங்கள் எதை நினைக்கிறோமோ, இதை சிந்திக்கிறோமோ, அதை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கு அடிப்படையாக செயல்படுகின்ற சில செயல்பாட்டிலே இதனுடைய செயல்பாடு மிக முக்கியமானது. இது இல்லை என்றால் எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய சிந்தனைகளை உரிய முறையிலே சொல்ல முடியாது, தெரிவிக்க முடியாது. சொல்லலாம், தெரிவிக்கலாம், ஆனால் உரிய முறையிலே அதனுடைய சிறப்புத்தன்மையோடு சொல்ல முடியாது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு மழைப்பொழிவு நேரத்தோடு சம்பந்தப்பட்டு அறியக்கூடியது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒருவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இவற்றை இன்னொருவருக்கு சொல்வது, வெளிப்படுத்துவது தன்மையிலே மிக முக்கியமான செயல்பாட்டு தன்மையிலே அமைகின்ற ஒன்று. இது இல்லாமலும் சொல்லலாம், வெளிப்படுத்தலாம், தெரியப்படுத்தலாம், ஆனால் அது ஒரு முழுமைத்தன்மையோடு அமையாது. அதனுடைய முழுமையான தாற்பரியம் வெளிப்படுத்தலாமா என்பது அது கேள்வியாகவே இருக்கும். ஆனால் இது எண்ணங்களை, சிந்தனைகளை அதன் சரியான தன்மையோடு வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு மழைப்பொழிவு நேரத்தோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
0: ஒலிகின பாடகத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை வெளிப்படுத்துவதிலே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்ற ஒன்று. அதனுடைய இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், தெரிவிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய செயல்பாட்டு தன்மையிலே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்ற ஒன்றாக இது அமைக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். தெரிவிக்கலாம், வெளிப்படுத்தலாம், ஆனால் சொல்ல முடியாது. இது இல்லை என்றால் அதனுடைய முழுமைத்தன்மையோடு ஒரு விஷயத்தை கடத்த வேண்டுமாக இருந்தால் அதை சொல்வதற்கு இது வேண்டும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு மழைப்பொழிவு நேரத்தோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். எஸ்பி பாலா பாடியது வைரமுத்துவின் வரிகள், இளையராஜாவின் இசை, நிழல்கள் திரைப்பட பாடல்.

நேரம் 2 மணி. இது ஒரு பொதுவான தகவலாக ஒன்றை சொல்லிக்கொண்டே நேரில் சந்திக்கலாம். அதாவது இந்த இறப்புகள் தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்னரும் சில நேரங்களில் கூறியிருக்கின்றேன். இறப்புகள் தொடர்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற சொற்களிலே இந்த அனுதாபம் என்பது

0: பயன்படுத்தப்படுவதுண்டு. எனவே இரங்கல் என்பது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது எப்படியும் சாக போகிறார் என்பது தெரியும், வருத்தமாக இருக்கிறார், நீண்டகாலமாக நோயிட்டு இருக்கிறார், அல்லது வயோதிபம் முதுமை காரணமாக ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அங்கே இரங்கல் என்பதுதான் பொருத்தமானது, அங்கே அனுதாபம் என்பது பொருந்தாது. அதே வேளையில் சடுதியான சாவு, ஒரு விபத்து சம்பந்தப்பட்ட சாவு, அல்லது ஒரு அதாவது ஒரு திடீரென்று எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் சார்ந்த சாவண்டு வரக்கூடிய வகையிலே அங்கே அனுதாபங்கள் அந்த இடத்துல. எனவே என்ன இப்போ இந்த சூழலிலே கனவெறும் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களே நீங்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடும். அதனால் சரியானவற்றை பயன்படுத்துவது அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல வழிகாட்டலாக இருக்கும் என்பதனால் அதை சொல்லியிருந்தேன். இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே. அழைப்பிலே காத்திருக்கின்ற நேரிலே சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: ரெண்டாவது தூரல் சரியோ?
0: தூரல் வந்தா இந்த பக்கத்துல இருந்து வரும்.
1: நாளைக்கும் கூரல்
0: இல்லை, வராது, ரெண்டும் வராது.
1: அப்ப மேகம் வருமோ?
0: மேகம் மழையோட மேகம் சம்பந்தப்படும், நான் இந்த சொல்லுக்கு வராது.
1: ஓகே, அப்ப பாப்பா
0: பார்க்கல. நன்றி, அழைப்பில் இருக்க நடத்துற. வணக்கம்.
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
2: குரல் சாரல்.
0: திரும்ப.
2: குரல் குரல் குரல் சாரல்.
0: பார்க்கல, நன்றி. அழைப்பில் இருக்க நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்போடு வணக்கம்.
3: வணக்கம் ஸ்டீவன்.
0: ஸ்டீவன் சொல்லுங்கள்.
3: குரல் சாரல்.
0: பார்க்கல, நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்க நடத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: குரல் சாரல்.
0: பார்க்கல, நன்றி. உங்களுக்கு
4: நன்றி.
0: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்க நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
5: வணக்கம், சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள்.
5: குரல் சாரல்.
0: நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்க நடத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம், இது அருண் கணேசன். குரல் சாரல்.
0: நன்றி. உங்களுக்கு
6: நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்க நடத்த ஒரு வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள்.
7: குரல் சாரல்.
0: நன்றி. உங்களுக்கு ஆமாம், குரல் என்பதும் சாரல் என்பதும் சரியானது. இங்கே உச்சரிக்கிற போது பலருடைய உச்சரிப்பிலே கிட்ட நீங்கள் ரவுக்கு கிட்ட நிற்கிற மாதிரி உச்சரிப்பு இருக்கிறது. சிலருடைய உச்சரிப்பை கேட்கிற போது இந்த ர என்பதற்கு நெருக்கமாக நின்று உச்சரிக்கிறீர்கள், அதில் கவனமாக இருக்கும். ட வேறு, ர வேறு. இது குரல் அல்ல குரல், அதுபோலவே சாரல் அல்ல சாரல். சாரல் சாரல் என்று வரும், ட சாரல் என்று வரும். அதுபோலவே குரல் என்பது சரியானது. எனவே குரல் என்பது, அதனால் நான் இரண்டை வெளிப்படுத்த சொல்லலாம், சொல்ல முடியாது தெரிவிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ தெரிவிப்பது சைகையால் நீங்கள் தெரிவிக்கலாம், சைகையால் நீங்கள் வெளிப்படுத்தலாம், ஆனால் சொல்வதற்கு குரல் வேண்டும். நான் தரவிலே நுணுக்கமான ஒன்றை சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய வெளிப்பாட்டை, உங்களுடைய சிந்தனைகளை இன்னொருவருக்கு வெளிப்படுத்துவதற்கு, தெரியப்படுத்துவதற்கு, சொல்வதற்கு இது வேண்டும் என்று சொல்லி போட்டு வேறு வேறு வழிகளிலே வெளிப்படுத்தலாம், வேறு வேறு வழிகளிலே தெரியப்படுத்தலாம், ஆனால் சொல்வதாக இருந்தால் இது வேணும் என்று சொன்னேன். சொல்வதாக இருந்தால் குரல் வேணும். அப்போ குரல் என்பது அங்கே வெளிப்பாட்டின் மிக முக்கியமான அடிப்படை தேவையாக அமைகிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது மழைக்காலத்தோடு சாரல் என்பது வருகிறது. எனவே குரல் சாரல் என்பது சரியானது. அதற்காக அழைத்த முயற்சி தலைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
8: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
11: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
12: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
11: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
12: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
13: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: அடுத்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அடுத்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களும் மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இயல்பு என்கின்ற அர்த்தம் தரக்கூடிய சொல். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இயல்பு என்று அர்த்தம் தரக்கூடிய சொல்லாக வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மதிப்புக்குரிய அல்லது உயர்நிலையில் உள்ள என்று ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல். மதிப்புக்குரிய அல்லது உயர்நிலையில் உள்ள என்று ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல்லாக இருக்கும். அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இயல்பு என்கின்ற அர்த்தம் தருகின்ற சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மதிப்புக்குரிய அல்லது உயர்நிலையில் உள்ள என்கின்ற அர்த்தத்தில் வர சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
0: 6700 2222 4167222 J.CA. அந்த குணாதிசயம் அல்லது குணம் அல்லது இயல்பு அல்லது நிலை, இந்த மாதிரி அர்த்தங்களில் வரக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு உயர் குணத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று, உயர் குணத்தோடு அல்லது உயர் நிலையோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று, அல்லது மதிப்புக்குரிய என்கின்ற நிலையிலும் பார்க்கப்படக்கூடிய ஒன்று. மதிப்புக்குரிய அல்லது உயர் குண நிலை உடைய அல்லது உயர் சிறப்புடைய அல்லது அப்படி சொல்லிக் கொடுக்கூடிய சொல்லாக இருக்கும். சிறப்பு அல்லது உயர் சிறப்பு அல்லது மதிப்புக்குரிய அல்லது ஒரு உயர் குணம் என்கின்ற வகையில் ஒரு நல்ல நிலை என்பதை உணர்த்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஒலிக்கின்ற பாடலத்திலிருந்து நேர்களை சந்திப்போம்.

சில பாடல்கள் சில படங்களில் இடம்பெற்றிருக்கும், ஆனால் கவனிக்கப்படாமலேயே போயிருக்கும். அப்படி கவனிக்கப்படாத பாடல்களிலே இது ஒரு பாடல். பலர் கேட்டிருக்கிறார்கள், காற்றலைகளிலே வந்தும் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் ஒரு கவனிக்க தவறிருக்கக்கூடிய பாடல்களை இதுவும் ஒன்று. ஏனென்றால் இந்த திரைப்படத்திலே வேறு வேறு பாடல்கள், நல்ல பாடல்கள் இருந்தமையால் இந்த பாடல் கொஞ்சம் அதிகம் ரசிக்கப்படாத ஒரு பாடலாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது கண்களால் கைது செய்ய திரைப்படத்தில் இந்த ஏஆர் ரகுமான் இசையிலே ரெஹனா மற்றும் பிளேஸ் குழுவினர் பாடிய பாடல், திரைப்படம் கண்களால் கைது செய்ய.

0: ரெஹேன மாதங்கி பிளேஸ் ஆகியோர் பாடிய பாடலை யார் ரகுமான் இசையில் அந்த பாடலை கேட்டீர்கள். அழைப்பிலே காத்திருக்கின்ற நேரலை சந்திக்கலாம். இந்த வேளையில் அழைப்போடு வணக்கம்.
1: வணக்கம் அருஞ்சோகா.
0: வணக்கம் யோகா, சொல்லுங்கள் என்ன பதில் எல்லாம்?
1: தன்மை மேன்மை.
0: பகல நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் என்ன பதில் எல்லாம்?
2: தன்மை மேன்மை.
0: நன்றி, உங்களுக்கு
2: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழைப்பில் இருக்கிற அடுத்தவர் வணக்கம்.
3: வணக்கம் தீபன்.
0: தீபன் என்ன பதில் எல்லாம்?
3: தன்மை மேன்மை.
0: நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்தவர் வணக்கம். நன்றி. ஆமாம், தன்மை என்பதும் மேன்மை என்பதும் சரி. கவனிக்க வேண்டிய இரண்டு, அதாவது ஒருபடியும் அதில் இரண்டு சுழி இன்னென்ன, ரெண்டாவது எழுத்தாக வருகின்ற அந்த இன்னென்ன என்பது இரண்டு சுழியாக வரும், இரண்டு சுழியில் வரும். எனவே தன்மை என்பது இயல்பை குறிக்கும், அல்லது ஒரு குணாதிசயத்தை குறிக்கும், அல்லது குணத்தை குறிக்கும். குணம் என்பது அவருடைய, அது அவருடைய தன்மை என்றால் அவருடைய குணம், அது அவருடைய தன்மை என்றால் அது அவருடைய இயல்பு என்று சொல்லக்கூடிய நிலை. அல்லது வெயிலின் தன்மை என்பது வெப்பம், அந்த வகையிலும் சொல்லலாம். ஒருவரை, நபரை மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களுடைய குணாதிசயங்கள் இயல்புகளை குறிக்கின்ற சொல்லாக அந்த தன்மை என்பது வரும். மேன்மை என்பது ஒரு உயர் குணத்தை குறிக்கின்ற ஒன்று, உயர் குணம், உயர் பண்பு, உயர் குணம், உயர் பண்பு போன்றவற்றை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. அல்லது மதிப்பு, சிறப்பு என்கிற வகையிலும் அறியக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தரவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
7: Everything okay, no problem and jinam
8: bar kalam closing da tadikira nadi
9: customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
11: அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844, ஸ்காப்ரூ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000, பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் இது 3-3 எழுத்துக்களை கொண்ட சொற்கள், இரண்டுமே 3-3 எழுத்துக்களை கொண்டது. இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது இரண்டுமே சரி, ஒன்று ஒரு நிறத்தை வெளிப்படுத்துகின்ற சொல், இன்னொன்று நிறத்தின் தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற சொல். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது இது ஒரு நிறத்தின் தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று, ஒரு நிறத்தின், குறிப்பிட்ட ஒரு நிறத்தின் தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று, அது முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து இது நிறத்தை குறிக்கின்ற சொல், ஒரு குறிப்பிட்ட நிறத்தை குறிக்கின்ற சொல். இரண்டுமே 3-3 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் தேவை கருதி பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று, ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் தேவை கருதி பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று, அது முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து இது ஒரு நிறத்தை குறிக்கின்ற சொல், நேரடியாக ஒரு நிறத்தை குறிக்கின்ற சொல்லாக அந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து இருக்கும். இரண்டுமே 3-3 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
12: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
13: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
14: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
13: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
15: சமடைமில ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
16: தமிழை இங்கு குட்டி தீரா,
15: ஆண்ட்ரியா,
16: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றே.
15: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire Events. Kilikoot.ca.

எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் தேவை கருதி பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று. சரி, கொஞ்சம் நெருக்கமாக சொன்னால் இது பெண்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று, ஆண்கள் பயன்படுத்துவது என்பது இல்லை. குறிப்பிட்ட ஒரு நிறத்தின் தேவை கருதி பெண்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று, ஆண்கள் பயன்படுத்துவதில்லை. குறிப்பிட்ட ஒரு நிறத்தின் தேவை கருதி பெண்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது நேரடியாக ஒரு நிறத்தை குறிக்கின்ற சொல் அல்லது ஒரு நிறம் சார்ந்த சொல். நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட சில நேரங்களில் கேட்கலாம், நாங்கள் இப்படியா சொல்கிறோம்னாங்கண்டா, அப்படி இல்லைத்தான். ஆனால் சொல்லுகின்ற போதே அது நிறத்தை குறிக்கிறது என்பது தெரியும். எனவே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு நிறத்தின் தேவை கருதி பெண்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு நிறத்தை குறிப்பிடுகின்ற சொல். நேரடியாக நாங்கள் இந்த சொல்லால் அந்த நிறத்தை சொல்வது இல்லை என்றாலும் கூட சொல்லுகின்ற போதே இது எந்த நிறத்தை குறிக்கிறது என்பது நாங்கள் அறியக்கூடிய சொல்லாக இருக்கும். அது இரண்டாம் பக்கத்தில் வருகின்ற சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது மலேசியா வாசவன் மற்றும் சித்ராகியூர் பாடியது. ஏ ஆர் ரஹ்மான் இசை, பைரமுத்துவின் வரிகள்.

0: அந்த பாடல் மலேசியா வாசவன் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடியது. குறிப்பிட்ட ஒரு காலங்களிலே ஏஆர் ரஹ்மானுக்கு இசை இரைச்சல் என்று நிறைய விமர்சனங்களை குறிப்பிட்ட ஒரு ஒரு வெறித்தன்மையோடு பலரும் வெளிப்படுத்தி கொண்டிருந்த காலத்திலே தான் பாரதி ராஜாவோடு இணைந்து வயல்வெளிகளிலே ஹார்மோனிய பட்டியை கொண்டு இறங்கினார் ஏஆர் ரஹ்மான் என்று சொல்லி அந்த நிறங்களை விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு திரைப்படம் அது. இது இந்த திரைப்படம் பெறுவதற்கு முன்பாக ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த மாதிரி பாடல்கள் வராது என்று ஒரு முத்திரை குத்தினார்கள். கிராமியம் சார்ந்த பாடல்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு வராது என்று ஒரு முத்திரை குத்த வெளிக்கிட்ட நேரம் அது வன்மம் கொண்டு தான் குத்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒருவரை உயர்த்தி பிடிப்பதற்காக இவரை தாழ்த்துவதற்காக வன்மம் கொண்டு குத்தினார்கள். ஆனால் அதை உடைத்தறிந்து கிராமத்தின் வயல்களிலே ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் கொண்ட ஒரு ஒரு கிராமிய கதைக்காக வயல்களிலே இறங்கிய ஒரு திரைப்படமாக இது அந்த நேரங்களிலே விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த வகையிலே இதிலே அருமையான பாடல்களிலே ஆத்தங்கர மரமே மற்றது வண்டி மாடு கட்டிக்கிட்டு பாடல் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட எல்லோருக்கும் இதிலே பிடித்த பாடல் மானுத்து மந்தையில் ஒரு பாடல் அந்த அருமை அந்த ஃபோக் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த இசை மிக அருமையாக வழங்கப்பட்டிருக்கும். சினிமாவுக்காக இல்லை ஆனால் அந்த ஒரு ஒரு கவனிக்கப்படாத இசைக்கூறுகள் என்கிற வகையிலே அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் இந்த பாடல் பெருசாக யாரும் கொஞ்சம் சோகத்தன்மை கொண்டதாக என்னவோ தெரியலை. பெருசாக யாரும் அநேகமாக கேட்டிருக்காத அல்லது கேட்க விரும்பாத பாடலாக இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். நல்ல பாடல்களை கொண்ட திரைப்படமாக அந்த திரைப்படம் இருந்தது கிழக்கு சீமையிலே திரைப்பட பாடல். இப்போது அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை தொடர்ச்சியாக சந்திக்கலாம். அழைப்போடு வணக்கம்.
1: வணக்கம் நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள் என்ன பதில் எல்லாம்.
1: முதலாவது சாந்து வருமா?
0: சாந்தா? சாந்து வராது. சாந்து என்னது? நீங்க முகத்துக்கு அப்புறம் சொல்றீங்களோ?
1: அப்ப அதோட சம்பந்தப்பட்டது
0: கேட்டுக்கொண்டதாருக்கு கோவம் பிறப்பு. இரண்டாம் பக்கத்தில் கருமை நிறத்தை குறிக்கின்ற சொல் தான். இந்த வந்தால் உங்களுக்கு மற்ற பக்கம் விடை பிழைக்கும். அப்போ கருமை வராது.
1: அப்போ செப்பு
0: வராது.
1: அப்போ தெரியல.
0: ஆனால் அதுக்கு சாந்த பேர் அந்த மூத்தில் ஊசுறது. அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம் சோழ நிலவி. இரண்டாம் பக்கம் இதில்
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
3: வணக்கம் யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
3: கண்மை பொன்மை.
0: என்னது?
3: கண்மை, கண்ணுக்கு பூசுற கண்மை.
0: சரி பாக்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பிலே இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: கண்மை
0: நன்றி உங்களுக்கு.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கிற அடுத்த ஒரு வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள்.
5: கண்மை வெண்மை.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம், குமார் இருக்கிறேன்.
0: வணக்கம் குமார் சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
6: கண்மை வெண்மை.
0: நன்றி உங்களுக்கு. நந்தி குமார். ஆமாம், கண்மை என்பதும் வெண்மை என்பதும் சரியான பதில். இங்கே இரண்டாம் எழுத்து மூன்று சுழி இன்னா என்பதை கவனிக்க வேண்டும். இரண்டாம் எழுத்தாக வருவது மூன்று சுழி இன்னன்னா கண்மை என்பது கண்ணுக்கு பூசுகின்ற மை, அது கருப்பு என்கின்ற நிறத்தின் தேவை கருதி பெரும்பாலும் பெண்கள் பயன்படுத்துகின்ற ஒன்று. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு என்று பாடலும் இருக்கிறது. எனவே அந்த கண்ணுக்கு தீட்டப்படக்கூடிய நிறம் என்பது கருப்பு நிறத்தின் தேவை கருதி பொதுவாக கண்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிறம், அதாவது கண்மை என்று சொல்வார்கள். வெண்மை என்பது வெள்ளையை குறிக்கின்ற சொல். நாங்கள் பொதுவாக வெள்ளை என்று தான் சொல்வோம், வெண்மை என்று சொல்வது குறைவு, வெள்ளை என்று தான் சொல்வோம். ஆனால் வெண்மை என்பது வெள்ளையை குறிக்கின்ற சொல். அந்த வகையில் தான் அதை சொற்கள் வருகிறது. எனவே கண்மை என்பதும் வெண்மை என்பதும் சரியான சொற்கள். அதற்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். காட்டில் இரண்டுமே அடுத்து வரக்கூடிய சொற்கள் இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது

0: பொதுவாக நாங்கள் வெளிச்சத்தை உணர்வதற்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் வெளிச்சத்தை உணர்வதற்கு தேவைப்படுகின்ற உணர்வதற்கல்ல, வெளிச்சம் என்பதை நாங்கள் சரி உணர்வதற்கு கண்டறிவதற்கு என்று சொல்லலாம். வெளிச்சம் என்பதை கண்டறிவதற்கு நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இது இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது உறக்கத்தோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் தேடிக்கொள்கின்ற ஒன்று. உறக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் தேடிக்கொள்கின்ற ஒன்று. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது வெளிச்சத்தோடு வெளிச்சத்தை கண்டறிவதற்காக எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. வெளிச்சத்தை கண்டறிவதற்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது உறக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் தேடிக்கொள்கின்ற ஒன்று. உறக்கத்தோடு சம்பந்தப்பட்டதாக நாங்கள் தேடிக்கொள்கின்ற ஒன்று. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களாக இருக்கும். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

மீண்டும் தரவழி சொல்லிக் கொண்டிருந்த பாடலுக்கு சென்றுவெல்லாம் இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும், இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது வெளிச்சத்தை கண்டறிவதற்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. வெளிச்சத்தை கண்டறிவதற்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று, அது முன்னுக்கு வரக்கூடிய அதாவது முதலாவது மூன்று எழுத்தாக இருக்கும். வெளிச்சத்தை கண்டறிவதற்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக அந்த முதலில் வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லியிருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது உறக்கத்தோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் தேடுகின்ற ஒன்று அல்லது தேவைப்படுகின்ற ஒன்று. உறக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் தேடுகின்ற ஒன்று அல்லது தேவைப்படுகின்ற ஒன்று. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஒலிக்கிற பாடல் இது, சுவர்ணலதா பாடியது. பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடல் வரிகள் வைரமுத்து. கருத்த மாத்திரைக்காக ஒலிக்கின்றது. தேசிய விருதினை பெற்ற ஒரு பாடலும் கூட இந்த பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு புதுசு எம்ஆர் தமிழகம் காட்டிலே 2:45 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: அருண் கணேசன்,
1: போர்வை.
0: என்னது?
1: பார்வை, போர்வை.
0: பார்வை போர்வையா?
1: ஓம்.
0: ஏன் அப்படி யோசனைகள்? சரி, பார்க்கல. நன்றி, அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
2: பார்வை போர்வை.
0: ஐயோ, பார்க்கலாம். அழைப்பில் இருக்கிற அடுத்தவர் வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
3: பார்வை போர்வை,
0: பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கிற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
4: பார்வை போர்வை.
0: நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம், மாறன் குமார். நான் புவி.
0: புவி, நலம் தானே?
5: நான் நலமாக இருக்கேன். தூக்கம் வந்தா என்னத்தை தேடுவீங்க?
0: அது அவரவர் இயல்பை பொறுத்தது.
5: முதல்ல தேடுவியல்
0: சொல்லுங்கள், என்ன பதில்? அதான
5: பார்வையும் போர்வை.
0: நன்றி உங்களுக்கு.
5: நன்றி,
0: நன்றி, நன்றி. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர் வணக்கம்.
6: பார்வையும் போர்வையும் தான் சரியான பதில். ஆனா அதை கண்டடைறதுக்கு முதல் நான் அது நகைச்சுவையான பதில கண்டடைஞ்சுனா, வில்லையும் வில்லை, கண்ணுக்கும் வில்லை இருக்கு தானே, பார்வைக்கு வில்லை,
7: எங்கட
0: பக்கத்துல பெருசா காணல. நன்றி, நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம், யோகேந்திரன்.
0: நலமா இருக்கிறோம் யோகேந்திரன், நீங்கள் எப்படி? நலம் தானே?
8: ராமோ, நானும் நலம்.
0: என்ன பதில் வரலாம்?
8: பார்வை போர்வை.
0: நன்றி உங்களுக்கு.
8: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், பார்வை என்பதும் போர்வை என்பதும் சரியானது. ஒன்று வெளிச்சத்தை கண்டறுவது. இப்போ பார்வை இல்லைனா எங்களுக்கு வெளிச்சம் தெரியா, இருட்டாக தான் இருக்கும். அப்போ பார்வை என்பது வெளிச்சத்தை கண்டறுவதற்கு தேவைப்படுகின்ற ஒன்று பார்வை. அடுத்தது உறக்கத்தோடு சம்பந்தப்பட்டு தேடுகின்ற ஒன்று போர்வை என்று வரும். பார்வை போர்வை என்பது சரியானது. அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் இருத்தாகட்டும்.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
11: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
0: உங்களுக்கான இன்றைய நாளின் நிறைவு கேள்வியை அடுத்து பார்க்கலாம். இது நான்கு நான்கு எழுத்துக்களை கொண்ட சொற்கள். இது நான்கு நான்கு எழுத்துக்களை கொண்ட சொற்கள். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது மனிதர்களை குறிக்கின்ற சொல். முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது மனிதர்களை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது வாழை இனத்தின் ஒரு வகையை குறிக்கின்ற சொல். வாழை இனத்தின் ஒரு வகையை குறிக்கின்ற சொல். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்களில் வரும். முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது மனிதர்களை குறிக்கின்ற சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது வாழை இனத்தின் ஒரு வகையை குறிக்கின்ற சொல். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
11: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
12: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
11: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
12: ஏசியா கோல்ட் இங்க்
11: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
12: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
11: இட்டோபிகோ
12: 416-746-27

கேட்டுக்கொண்டு பதிசியம்மார் தமிழப்பம் காற்றலை ஒலிக்கின்ற பாடலத்துறை நேர்களை சந்திக்கலாம். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொற்களாக இருக்கும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது மனிதர்களை குறிக்கின்ற சொல். குறிப்பாக இது ஒரு ஆண்பால் சார்ந்த சொல்லாக இருக்கும். மனிதர்களை குறிக்கின்ற சொல், அதே வேளையிலே இது ஒரு ஆண்பால் நிலை சார்ந்த சொல்லாக இருக்கும், அதாவது ஆண்பால் சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது வாழை இனத்தின் ஒரு வகை. வாழையிலே பல வகை இனங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு வகையாக இந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல்லிருக்கும். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.

பொங்குது மனம் இது ரகசிய ரணம் கண்களில் குளம் அது உனதர்ப்பணம் பொன்னெழில் சிலை அது என் வசம் இலை இரு கண்களில் ராத்திரி வேதனை இருவிடி இலையனும் ஒரு குறை இதுவரை இதயத்தில் எழுந்தது இல்லையே

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் பங்காரிலே 2:55 நிமிடம் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போது அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வெளியில் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: மாந்தன் மொந்தன்.
0: மாந்தன் மற்றது என்ன?
1: மொந்தன்.
0: மொந்தன் பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி
0: ராஜவர்மன். அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்? நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
4: வணக்கம், நான்
0: சுதன் சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேயரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
5: வணக்கம்,
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
6: வணக்கம்,
0: புவி சொல்லுங்கள். மகனை குறிக்கின்ற சொல். ஒரு உறவு சொல். ஆண்பால் தான், ஆனால் மைந்தன் என்றால் மகனை குறிக்கும், மனிதர்களை குறிக்காது. நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம்.
7: வணக்கம்,
0: சுபாலன் சொல்லுங்கள். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம், இது அருண் கணேசன். அதே பகல்
0: தான். நன்றி அருண் கணேசன்.
8: நன்றி
0: நன்றி. ஆமாம், மாந்தன் என்பதும் மொந்தன் என்பதும் சரியான பதில்கள். மாந்தன் என்பதும் மொந்தன் என்பதும் சரியான பதில்கள். மாந்தன் என்பது மாந்தர் என்று சொல்கிற போது பொதுவாக குறிக்கும். மாந்தர் என்பது ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும். மாந்தர் என்றால் ஆண்களையும் பெண்களையும் உள்ளடக்கிய சொல்லாக வரும். மாந்தன் என்று வருகிற போது அது ஆண்பால் சொல், மனிதனை குறிக்கின்ற சொல். மாந்தர் என்பது மனிதர்கள், அது ஆணும் பெண்ணும் உள்ளடங்களாக இருக்கும். ஆனால் மாந்தன் என்று சொல்கிற போது அது மனிதன், ஆண் பால் சொல்லாக வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது மொந்தன். அது வாழை இனத்தில் ஒரு வகை. வாழையிலே கப்பல், மொந்தன், கதலி, இதரை, கப்பல் என்று நிறைய இருக்கிறது. தேன் வாழை அது நிறைய இருக்கிறது. அதிலே ஒன்று மொந்தன் என்பது இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இன்றைய நிகழ்ச்சியோடு ஆரம்பம் துறக்கம் இறுதி வரை தொடர்ச்சியாக அழைத்த நேர்களுக்கும், இடையிடையே நேரம் கிடைக்கிற போது அழைத்து பதில்களை கூறிய நேர்களுக்கும், நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் இந்த பொழுதிலே என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462. 416-990-2462.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று மெல்லிசை பாடகர் சங்கீதன் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்புச்சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்தே அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளிக்குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய சங்கிலிய மன்னனின் மந்திரி மனையின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய நாட்டு பயணியர் விமான போக்குவரத்து துறையை குறிவைத்து நடத்தப்படும் ஐபிஎஸ் ஸ்பியூயிங் எனப்படும் இருப்பிடம் காட்டும் தொழில்நுட்பத்தின் மீது நடத்தப்படும் போலி சிக்னல் தாக்குதல்கள் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படுவது மத்திய புலனாய்வு மற்றும் சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. அனைத்திந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னையின் நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். அரசமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு ஜூன் 13 முதல் 19 தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கின்றார். இந்த பயணத்தில் G7 மகாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அன்ரிலையபிள் பாய்ஃப்ரெண்ட் என்ற தனது அரசியல் நினைவு குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் ஏர் கனடாவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கனேடிய அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வட அமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை விபத்துக்குள்ளாகிறது என்று கனேடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தார். தென்ஆப்பிரிக்க ஜோஹன்னஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்ஆப்பிரிக்க காவல்துறையினர் இன்று புதன்கிழமை உறுதிப்படுத்தினர். தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவில் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவின் மூத்த செனட்டர் ஜோன் கானி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்தே இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை நடத்தியது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்காக 70 பில்லியன் டாலர் மசோதாவுக்கு அமெரிக்க காங்கிரஸ் ஒப்புதல் அளித்துள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். Listen to us around the universe. www.cmr.fm.
1: புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

சொன்னம் காலை 6:14 காலையுடன் காலை பொழுதில் நேர்களை இணைந்திருக்கின்றீர்கள். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று புகழ்பெற்ற கிராமத்து கதைகளை நிஜத்தன்மைகளுடன் திரையில் வெளிப்படுத்திய இயக்குனர் பாரதி ராஜா காலமாகியிருக்கின்றார். 84வது வயதில் சென்னையிலே அவர் இன்று காலமாகியிருக்கின்றார். 1941 ஜூலை மாதம் 17 பிறந்த இவர் தமிழ் திரைப்படங்களில் முதன்மையாக பணியாற்றிய இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் திரைக்கதை ஆசிரியரும் நடிகருமாக பல்வேறு முகங்களுடன் எங்களுடன் திரைக்கதையில் வலம் வந்திருக்கின்றார். பாரதி ராஜா 1977 வெளியான 16 திரைப்படத்துடன் திரையுலகில் அறிமுகமான இவர் கிராமப்புற வாழ்வு, மனித உணர்ச்சிகள், சமூக சிக்கல்கள் போன்றவற்றை உண்மையுடன் படங்களில் எடுத்துச் சொன்னார். அவரது படைப்புகள் தமிழ் சினிமாவை மாற்றியமைத்தன. மாற்றியமைத்தவை மட்டுமல்லாமல் பல திறமையான நடிகர் இயக்குநர்களுக்கும் வழிகாட்டியதுமாகும். இந்திய திரைப்பட உலகம் துயரத்தில் மூழ்கி ரசிகர்கள் திரையுலக பிரபலியங்கள் சமூக வலைத்தளங்களில் அவரது பெரும் பங்களிப்பை நேர்த்தியாக நினைவு கூர்ந்து வருகின்றனர். 1970 தமிழ் சினிமா நகர வாழ்க்கை மற்றும் மேடை நாடக பாணியில் இருந்த காலத்தில் கிராமப்புற மக்களின் இயல்பான வாழ்க்கை, உணர்வுகள், காதல், மரபுகள் ஆகியவற்றை நிஜத்தன்மையுடன் திரையில் வெளிப்படுத்தியவர் பாரதி ராஜா. அவரது முதல் படைப்பான 16 தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அலை ஏற்படுத்தியது. இளம் வயது காதல், சமூக கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை இயல்பாக சொன்ன இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பாரதி ராஜாவின் படங்களில் இயற்கை சூழலும் மனித உணர்வுகளும் கதையின் ஒரு பகுதியாகவே இருக்கும். சாதி, சமூகம், பெண்களின் நிலை, காதலின் சக்தி போன்ற பல சமூக பிரச்சினைகளை அவர் துணிச்சலுடன் எடுத்துரைத்தார். இதனால்தான் அவர் இயக்குநர்களின் இமயம் என்று அழைக்கப்பட்டார். அவர் தனது 84வது வயதில் சென்னை நகரத்தில் காலமாகி இருக்கின்றார். அவருக்கு சிஎம்ஆர் கலையகம் சார்பாகவும் நாங்களும் எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: மலர்ந்திருக்கும் புத்தம்புது காலையில் நெஞ்சங்களை வருடி சிஎம்ஆர் தமிழில் ஒலித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை கேட்கலையோ? சாலையோர போக்குவரத்தின் நெரிசல் நடுவே நெஞ்சத்தை தொட்டு செல்லும் பாடல்களை சிஎம்ஆர் தமிழகமின் புத்தம்பது காலையில் கேட்க.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் போல நல்லவனும் ஒரு தீய குணத்தால் ஒழுக்கமற்றவன் ஆகிவிடுவான். பிறருடைய குற்றம் காண்பதிலும் பிறரை குறை சொல்வதிலும் நேரத்தை செலவிடாதீர்கள்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4661.
5: தொடரம் காலை 6:28 புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் ஜூன் மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நாள் வரலாற்றின் நிகழ்வுகள் சிலவற்றை பார்த்தவமாக இருந்தால், 1990 இன்றைய நாளில் இலங்கை ராணுவத்துக்கு எதிரான விடுதலை புலிகளின் இரண்டாம் கட்ட ஈழப்போர் ஆரம்பித்த நாளாக இன்றைய நாள் வரலாற்றில் இடம்பெற்று இருக்கின்றது. 1996 இன்றைய நாளில் வடக்கு அயர்லாந்தில் சின்பெயின் பங்கு பெற்றாத நிலையில் அமைதி பேச்சுக்கள் ஆரம்பமாகின ஒரு நாளாகவும், 1998 இன்றைய நாளில் முல்லைத்தீவு சுதந்திரபுர பகுதியில் இடம்பெற்ற வான் தாக்குதலில் 25 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்ட ஒரு நாளாகவும், 2002 இரண்டு மனிதர்களின் நரம்பு மண்டலங்களுக்கிடையில் முதல் நேரடி மின்னணு தொடர்பு பரிசோதனை ஐக்கிய ராஜ்யத்தின் கெவின் வேரிக் என்பவரால் நடத்தப்பட்ட ஒரு நாளாகவும், 2006 ஈழத்தமிழர்கள் படுகொலை மன்னார் வங்காளியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 carat 1 gram நகைக்கு 100-150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5%
8: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
5: காலை 6:30.
3: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
5: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்து அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிப்புற சவாலான எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய செங்கிரியமன்னின் மந்திரிமனையின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் SVK சிவஞானம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உபல் காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து இந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல் நலக்குறைவால் இன்று காலை சென்னை நீலங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு ஜூன் 13 முதல் 19 தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கின்றார். இந்த பயணத்தில் G7 மகாநாட்டில் பங்கேற்பார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்டியா ஃப்ரீலான் அன்ரிலையபிள் பாய் ஃபிரண்ட் என்ற தனது அரசியல் நினைவுக்குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் ஏர் கனடாவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கனேடிய அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வட அமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை ஆபத்துக்குள்ளாகிறது என்று கனேடிய வாகனத்துறை பிரதிநிதியொருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென் அமெரிக்க காவல்துறையினர் இன்று புதன்கிழமை உறுதிப்படுத்தினர். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை நடத்தியது.
2: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
11: Working for you.
12: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
13: யாழ்ப்பாணம் பாஷையூர் புனித அந்தோனியார் கோவிலின் டொரண்டோ சமூக அமைப்பு நடாத்தும் வருடாந்த புனித அந்தோனியார் திருவிழா திருப்பலியும் திருச்செருப பவனியும் ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை காலை 11 கிங் சிட்டியில், இலக்கம் 14485 ஜெயின் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற சீக்ரெட் ஹார்ட் தேவாலயத்தில் நடைபெறும். 416-873-2148. உலக ஒழுக்க நெறிக்கழகம் நடாத்தும் மகளிர் திறன்காண் நிகழ்ச்சி ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை பிற்பகல் 4, இலக்கம் 1120 டெப்ஸ்கோட் ரோட் யூனிட் 3 நடைபெறும். இலங்கை போக்குவரத்து சபை முன்னாள் ஊழியர் சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-671-1084. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடாத்தும் சுவாமி விபுலானந்தரின் 79 ஆண்டு நினைவு தமிழ்திறன் பன்னிசை போட்டிகளின் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 647-224-8871.
12: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: இனிதான காலை பொழுதினில் காதுக்கு இனிய கானங்களுடன் கனவுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கவலைகள் மறந்து சிரிக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது புத்தம்புது காலை.

0: புது புது காலிகளுடன் காலைப்பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். உன்னை போல் ஒருவனை காண்பது என்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனின் போல் வாழ நினைக்கின்றாய்? நீயாக வைகிறே. உனக்கென ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்காதே. மற்றவர்களைப் போல் பிரதிபலிக்க ஒருபோதும் முயலாதே. உன்னை நீ நேசி, மற்றவர்கள் உன்னை வருத்தாலும் உன் தனித்துவத்தை நீ நேசித்துவிடு. வருமானமில்லா வாழ்க்கையை விட தன்மானமில்லா வாழ்க்கையே அவமானம். உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் இருக்க வேண்டும். அது மற்றவர்களால் திமிர் என பார்க்கப்பட்டாலும் அந்த தன்மானத்தில் இருந்து எப்போதும் விலகிவிடாதே. வறுமை உன்னை வாட்டினாலும் தன் மானத்தோடு வாழ பழகிக்கொள். இது உனக்கான மரியாதையை தேடித்தரும். கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசியெறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தை வீசியெறிய ஒரு சிலரால் தான் முடிகின்றது. உன் கோபம் உன்னை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதே. உன் கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கொள். கோபத்தை எவனொருவனால் கட்டுப்படுத்த முடிகின்றதோ அவன் ஒருவனே வாழ்க்கையில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுக் கொள்கின்றான். நான் என்கின்ற அகம்பாவம், அவனா என்கின்ற பேராசை, எனக்கு என்கின்ற பேராசை எல்லாம் ஒரு மனிதனை வாழ வைப்பது இல்லை. அகம்பாவம், பொறாமை மற்றும் பேராசை இவை மூன்றும் உங்களை தொற்றிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இவை மூன்றும் நோய்களை விட மிகவும் ஆபத்தானவை. உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் யாரும் இல்லை. உலகில் அனைவருக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்கின்றன. எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர் இந்த உலகில் யாருமே இல்லை. உன் துன்பங்களை நீ கடக்கும் போது சிரித்துக்கொண்டு மன வலிமையோடு கடந்து செல். வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து சந்தோஷம் கொள்.
1: சின்ன பொண்ணு, சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அதை சிக்கில்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.
0: புத்தமது காலையுடன் எங்களுடன் இணைந்திருப்பது ஜல்லிக்கட்டு காலை.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: மழைத்தூரலும் காணப்படுகின்றது. வாகனத்தில் செல்பவர்கள் காலனிக்கு ஏற்ப உங்கள் வாகனத்தை செலுத்துமாறு மீண்டும் ஒருமுறை அறிவுறுத்துகின்றோம். நேற்றைய தினம் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட லோட்டோ மேக்ஸுக்குரிய உத்தியோகப்பட்ட வெற்றி இலக்கங்களை இந்த வேளையில் பார்த்துவிடலாம். வெற்றி இலக்கங்களாக 6, 7, 11, 12, 36, 46, 50 போனஸ் இலக்கமாக 24. மீண்டும் அந்த வெற்றி உத்தியோகப்பட்ட வெற்றி இலக்கங்களாக 6, 7, 11, 12, 36, 46, 50 போனஸ் இலக்கமாக 24. நீங்களும் www.olg.ca என்ற இணையதளத்துக்கு சென்று அந்த வெற்றி இலக்கங்களை ஒரு தரம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். புத்தம்பது காலை தரும் பாடல் ஏங்குண்டான் திரைப்படத்திலிருந்தேன்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புது காலையில் ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்கள் இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம்.

0: டொன்று நேரம் காலை 7:02.
1: சிஎம்ஆர் தமிழகம் இன்று மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
2: கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 27 கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மாதம் முதல் இலங்கையின் வானிலையில் எல் நினோ காலநிலை மாற்றம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்த நிலைமையானது தென்மேற்கு பருவ பெயர்ச்சி மழைப்பருவ மழை காலநிலையின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் முன்னதாக எல் நினோ நிலைமை உருவாகியுள்ள நிலையில் அதன் தாக்கம் பல்வேறு

0: பயன்படுத்துவதிலும் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். டிட்வா சூறாவளி தாக்கம் நடைபெற்று 5 மாதங்களுக்கு மேல் கடந்துள்ள நிலையிலும் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்றும் தற்காலிக நிவாரண முகாம்களிலேயே தஞ்சம் புகுந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள தற்காலிக முகாம்களில் தற்போது தங்கியுள்ள மக்களின் முழுமையான விவரங்களை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கேகாலை, நுவரேலியா மற்றும் கொழும்பு ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 465 குடும்பங்களைச் சேர்ந்த 1337 பேர் இன்னமும் பாதுகாப்பான மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கேகாலை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2 மத்திய நிலையங்களில் 43 குடும்பங்களைச் சேர்ந்த 133 பேர் தஞ்சம் புகுந்துள்ளனர். நுவரேலியா மாவட்டத்தில் 1 மத்திய நிலையத்தில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 140 பேர் தற்போதும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் கொழும்பில் 2 மத்திய நிலையங்களில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் இன்னமும் தற்காலிகமாக வாழ்ந்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் மதுரை மாவட்டமே மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அங்குள்ள 13 மத்திய நிலையங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் நீண்டகால தொடராட்சி சாதனையை முறியடித்து மக்களால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றிய அரசு தலைவர் என்ற வரலாற்று சிறப்பை பிரதமர் நரேந்திரமோடி இன்று அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொண்டார். 4398 நாட்கள் நாட்டின் நீண்டகால பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை இன்று பிரதமர் நரேந்திரமோடியும் முறியடிக்கும் நிலையில் மாலை டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரமாண்டமான கூட்டம் நடைபெறவுள்ளது. 2014 மே 26 நாட்டின் பிரதமராக நரேந்திரமோடி பதவியேற்றார். அது முதல் தற்போது வரை அவர் பிரதமராக பொறுப்பில் உள்ளார். இந்த நிலையில் இன்று நாட்டின் நீண்டகால பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை பிரதமர் முறியடிக்கும் நிலையில் பிரமாண்ட கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள், மூத்த தலைவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பிற முக்கிய மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் நரேந்திரமோடி தனது 12வது ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தலைமையின் கீழ் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு 1.23 லட்சம் ரூபாய் கோடி நிதி வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாமல் இருந்தால் ஏற்பட்ட இழப்பை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்படும் சுமையிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக எண்ணெய் சந்தை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சுமார் 1.23 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ள தகவலின்படி மேற்கு ஆசியாவில் மோதல் தொடங்கிய முதல் 78 நாட்களுக்கான காலப்பகுதிக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் காலால் வரி குறைப்பும் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் மீது முழு விலை உயர்வை திணிக்காமல் அதே நேரத்தில் அரச எண்ணெய் நிறுவனங்களின் நிதி நிலையையும் சரியாமல் இருப்பதை அரசு உறுதி செய்கின்றது. இதுகுறித்து தகவல் தெரிவித்து இருக்கும் அரசு அதிகாரிகள் உலகளாவிய எரிசக்தி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் லாப வரம்புகளை நிலைநிறுத்தவும் இழப்புகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். சமீபத்தில் நாடு முழுவதும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்ட பிறகும் கூட எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு சுமார் 652 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் தான் மேற்கு ஆசிய மோதலால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டவும் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய கடுமையான உயர்விலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சுமார் 1.23 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
2: Tours around the universe. www.cmr.fm.
3: Everything okay? No problem, Dijanam.
4: Bar glam closing da. Tadikiranadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhikavatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadei vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155
7: ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே

0: மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றேன்
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2-0-0.
4: காலை 7:11 புதவது காலையுடன் காலைப்பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். பல நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன், என் வாழ்வில் மிக சிரமமான காலம் அது, வீட்டின் பிரச்சனைகள், தொழிலில் 1000 சிக்கல்கள், நோகடித்து போய்விடுமோ என்ற பயம் விரக்தியுடன் நடந்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு எதிரிகொருவர் இன்னொருவரிடம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நெருங்கி வந்துவிட்டாய், விடிவு வந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டு சென்றார். அது எனக்காகவே சொல்லப்பட்டதாக தோன்றியது. அந்த ஒரு வார்த்தை உற்சாகம் தந்தது. மீண்டும் உழைத்தேன், வாழ்வில் திருப்பு முனை வந்தது. இன்னொருவர் சொன்னார், கஷ்டமான நேரத்தில் கோயிலுக்கு சென்று என் கஷ்டமெல்லாம் தீராதா என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அர்ச்சகர் எல்லாம் தீரும் என்று சொல்லி தீபத்தை என்னிடம் நீட்டினார். அந்த ஒளி என் இருளை போக்கியது. இப்படி பல அனுபவங்கள் ஒருவரின் வாழ்க்கையிலும் இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு சிறிய தூண்டுதல் நம்மை புதிய மனிதர்களாக மாற்றிவிடும். மனமென்னும் விளக்கை நாமோ மற்றவர்களோ சரியான நேரத்தில் தூண்டிவிட்டால் அது பிரகாசமாக எரியத் தொடங்கும். அந்த ஒளியே நம்பிக்கையாக மாறி முன்னேறி செல்லும் சக்தியாக நமக்கு தரும். ஆகவே நாங்களும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லி பார்ப்போம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எங்கள் வார்த்தை அவர்களுக்கு உதவியாக இருந்தால் எங்களைப் போல் பெருமைப்படக்கூடியவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை. KMBusiness.ca 647-522-1775 5221775.
3: Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence, 36 cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
4: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு. வலது வீட்டுக்காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
1: புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் மோகேஜ் அட்வைசர் பிரதீப் செல்வம் வழங்குகின்ற தகவலை ஒருமுறை பார்த்து விடலாம். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா, இன்னும் மோகேஜ் பெறுவதில் சிக்கலா, பிரைவேட் மோகேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா, அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோகேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதீப் செல்வம் 416-268-0155 உங்கள் வீட்டுக் கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப் கன்சலிடேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோகேஜ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கும் ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி, கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோகேஜ். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களும் மோகேஜை பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோகேஜ். உங்கள் நம்பிக்கையான மோகேஜ் அட்வைசர் பிரதீப் செல்வம் 416-268-0155. நீர்களுக்கு தமது கலையில் மோகேஜ் அட்வைசர் பிரதீப் செல்வம் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
0: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா, மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா, இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இன்றைய நாள் தனது 84வது வயதிலேயே சென்னையில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் மறைவை முன்னிட்டு அவரின் திரைப்படங்களில் இருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தர இருக்கின்றேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன என்பதை நேர்கள் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். செய்திகளின் பின் நேர்களும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 4169-593-0055 அந்த 3 பாடல்களும்

0: நேர்களும் செய்திகளின் பின் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 4 1 6 5 9 3 0 0 5 5.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய சங்கிலிய மன்னனின் மந்திரி மன்னையின் வரலாற்றை பேணி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கல்கிசை காவல்துறை சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்திந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் இன்று காலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதிராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்டியா ஃபிரீலேண்ட் அன்ரிலையபிள் பாய் ஃபிரெண்ட் என்ற தனது அரசியல் நினைவுக் குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் ஏர் கனடாவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் இன்று புதன்கிழமை உறுதிப்படுத்தினர். ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்காக 70 பில்லியன் டாலர் மசோதாவுக்கு அமெரிக்க காங்கிரஸ் ஒப்புதல் அளித்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: தொண்டரிடம் காலை 7:32 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் இயக்குநர்களின் இமயம் என்று புகழ்பெற்ற கிராமத்து கதைகளை நிஜத்தன்மையுடன் திரையில் வெளிப்படுத்திய இயக்குநர் பாரதிராஜாவின் இன்று 84 வயதில் சென்னையிலே காலமாகியிருக்கின்றார். அவர் தந்த திரைப்படங்களில் இருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தர இருக்கின்றேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? அந்த 3 பாடல்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக

0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற நேர்களை ஒருவராக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் கோதா. சொல்லுங்கள், எந்த பாடல் உங்களுக்கு மிகவும்
1: இரண்டாவது பாடல்? கொடியிலே மல்லிய பூ மணக்குதே மாமா.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்ற ஒரு நேயர், வணக்கம்.
2: குட் மார்னிங் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். யார் பேசுகின்றீர்கள்?
2: நான் ராஜா இருக்கிறேன்.
0: நான் ராஜா, சொல்லுங்கள். வேலையில நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
3: சகுந்தலா பேசுறேன்.
0: சொல்லுங்கள் சகுந்தலா, எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
3: போனரே பொண்ணு மகாராசா, பாரதி ராஜா, மூன்றாவது பாட்டு.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரசிகன்.
0: ரசிகன், சொல்லுங்கள், எந்த பாடல்?
4: மறைந்த பாரதிராஜா அவர்களுக்கு சங்கீதஞ்சலிகள். ஒரு சிறந்த இயக்குனர், அவருடைய முதல் மரியாதை என்றைக்குமே மறக்காது. அந்த படத்தில இருந்து வெட்டி வேறு வாசம் வந்த பாடுதான் எனக்கு பிடிச்சவாள்.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
5: காலை வணக்கம் தர்மா சாரா.
0: காலை வணக்கம் சாரா, சொல்லுங்கள், எந்த பாடல்?
5: எனக்கு இந்த வெற்றி வேறு வாசம் தான்.
0: வெற்றி வேறு வாசம். நன்றி சாரா, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் அண்ணா, நான் பிரம்டில இருந்து சங்கர் ஆகிறேன்.
0: சங்கர், சொல்லுங்கள், எந்த பாடல் உங்களுக்கு மிகவும்
6: பிடிக்கும்? இந்த கர்த்தமா பட பாடல் எனக்கு விருப்பம்.
0: போராளி பொண்ணு தாய்.
6: போராளி பொண்ணு தாய்.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
7: கணேசா.
0: கணேசா, சொல்லுங்கள், எந்த பாடல்?
7: கொடியிலே மல்லிகை.
0: கொடியிலே மல்லிகை பூ. நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
8: வணக்கம். காசிநாதன் தர்மா.
0: சொல்லுங்கள் காசிநாதன், எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
8: எனக்கு பூராவலி புண்ணுத்தாயை பிடிக்கும். ஆனால் நாளைக்கு வேர்ல்ட் கப், இன்றைக்கு ராஜா இறந்த நாள்.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
9: வணக்கம். நான் பிராம்டன் ராஜ் கேட்கிறேன்.
0: பிராம்டன் ராஜ், சொல்லுங்கள், எந்த பாடல்?
9: தூக்கமான செய்தி, எனக்கு ஒரு சந்தோஷமான பாட்டை கேட்போம். முதல் பாட்டு
0: பாட்டு வெற்றி வேறு வாசம். நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
10: வணக்கம். நான் ஜெகன் கேட்கிறேன்.
0: ஜெகன், சொல்லுங்கள், எந்த பகுதியில் இருந்து?
10: நான் டொரண்டோல.
0: டொரண்டோவில் இருந்து. எந்த பாடல்?
10: முதலாவது பாடல், அந்த அந்த ஆழ்ந்த இடங்களும் இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு. ஆனா இப்ப வந்து இந்த உள்ள தமிழர்களால கொண்டாடப்படுற சீமானே இவர் தான் தலைவருக்கு அறிமுகப்படுத்தின ஒரு தகவல் இருக்கு.
0: நன்றி, அந்த தகவலுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
11: வணக்கம் தர்மா. நான் புவி.
0: புவி, எப்படி இருக்கிறீர்கள் புவி?
11: நான் நலமாக இருக்கிறேன், நீங்களும் நலமாக இருக்கீர்கள் என்ற நம்பிக்கை. நன்றி. எப்பவும் கிராமத்து வாசனை கூட இருக்கிற பாடல் தான் மூன்றாவது.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சி வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
12: திருமதி நாதன்.
0: திருமதி நாதன், சொல்லுங்கள், எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
12: மூன்றாவது பாடல்.
0: மூன்றாவது பாடல், போராளி பொண்ணு தாய். நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
13: வணக்கம் தர்மா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், யார் பேசுகின்றீர்கள்?
13: மோகன்.
0: மோகன், எந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல்?
13: மூன்றாவது பாடல்.
0: மூன்றாவது பாடல், போராளி பொண்ணு தாய். நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம்.
13: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
14: நான் வந்து போன்ல ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: சரி, நன்றி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
15: வணக்கம். நான் எஸ்பி கரங்க, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்ற, நீங்கள் எப்படி? வேலையில
15: நலமாக இருக்கிறேன். எனக்கு சிமியம்மம் அவர்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, வரிராஜா அவர்களின் படங்களை மறக்க முடியாது. அவரின் பாடலாக அந்த கடைசியாக
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
16: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார்
16: பேசுகின்றீர்கள்?
0: சொல்லுங்கள் ரவி.
16: முதலாவது பாட்டு.
0: முதலாவது பாட்டு. நன்றி ரவி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
17: வணக்கம் தர்மா, நான் ரமேஷ் வைக்கிறேன்.
0: சொல்லுங்கள் ரமேஷ், எந்த பாடல்?
17: அவருக்கு முதல் எங்களை ஆழ்ந்த அனுதாபங்களும் இரங்கலும். எனக்கு வந்து ரெண்டாவது பாட்டு போடுவோம்,
0: கொடியிலே மல்லிகைப்பூ. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேர்களும் தொடர்ந்து அழைப்பில் காத்திருங்கள். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் காலமான இயக்குநர்களின் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜாவின் மறைவையொட்டி அவர் திரைப்படங்களிலிருந்து மூன்று பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். மீண்டும் ஒரு முறை அந்த பாடல்களை நினைவுபடுத்தி விடலாம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொள்ளலாம்.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
2: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: காலத்தில்லவசாப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.
0: வாக்களிக்க இணைந்திருக்கிற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
6: ராஜ்,
0: சொல்லுங்கள். எந்த பாடல் ராஜுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
6: மூன்றாவது
0: பாடல். நன்றி ராஜ் இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்க 4165930055.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
8: ரமேஷ்,
0: சொல்லுங்கள். எந்த பாடல் ரமேஷுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
8: மூன்றாவது
0: பாடல். நன்றி இணைந்து கண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இயக்குநர்களின் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜாவின் மறைவையொட்டி அவரின் திரைப்படங்களிலிருந்து மூன்று பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாமே கிராமப்புற பாடல்கள் மட்டுமல்லாமல் மிகவும் அழகிய காதுகளுக்கு எப்போதும் கேட்கக்கூடிய பாடல்களாகவே இருக்கின்றன. அந்த பாடல்களிலிருந்து மூன்று பாடல்களை எடுப்பது என்பது மிகவும் சிரமமானதும் அதில் நீங்கள் ஒரு பாடலை தெரிவு செய்வதும் கஷ்டமான காரியம் என்பதும் எனக்கு தெரியும். உங்களின் வாக்குகளின் அடிப்படையில் எந்த பாடல் எந்த இடத்தை பிடிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற இன்னும் ஒரு நேயரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் சுதா, சொல்லுங்கள். எந்த பாடல்?
6: சரி, மூன்றாவது போட்டோம்.
0: மூன்றாவது. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி நன்றி
0: நன்றி. உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த பாடல்.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
2: இங்கு
1: குட்டித்தீரா ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
3: இன்றைய நாள் தனது 84வது வயதில் காலமான இயக்குநர்களின் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜாவின் திரைப்படங்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். நேர்களை மணிந்து கொண்டு வாக்களித்தீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து வாக்களித்த நேர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்த பாடல்

உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.

ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை செய்து வந்தார். முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடி சென்று விதிக்கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவருடைய வழக்கம். ஆனாலும் ஒரு நாளிலும் அந்த முதலாளி பதில் கூறியதும் கிடையாது. காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது. ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் எதுவும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியை கிளறும் போது முதலாளி அதனை கண்டுவிட்டார். ஆனாலும் வழக்கம் போல எதையும் கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார். அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும் போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனில் காணப்பட்டது. காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றார். இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையிருக்கும், அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும். அவனும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான். இருந்தாலும் அந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கின்றானே என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வியும் அவனுக்கு இருக்கும். திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார். வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர். அன்று அதே இடத்தில் உணவு பொதியை தேடினான். உணவு இருக்கவில்லை. ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என்று நினைத்து விட்டுவிட்டான். இரண்டாம் நாள் பார்க்கின்றார், அந்த இடத்தில் உணவு பை இல்லை. மூன்றாம் நாள், நான்காம் நாள் என பார்க்கின்றான், உணவு பையே இருக்கவில்லை. இப்படி சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாக போய்விட்டது. உடனே தனது முதலாளியிடம் போய் சம்பளத்தை உயர்த்தவும் முதலாளியின் வேலையை விட்டு விடுவதாகவும் கூறினான். அதற்கு முதலாளி அம்மா மறுத்தே விட்டார். வேறு வழியில்லாமல் வீதியோரம் இருக்கும் உணவு பையையும் கதையையும், அது இல்லாமல் தன் குடும்பம் படும் அவசியையும் சொன்னான். உடனே முதலாளி அம்மா கேட்டார், எப்போதிலிருந்து அந்த உணவு பை இல்லாமல் போனதென்று. அதற்கு அவனும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என்று சொன்னார். முதலாளி அம்மா அதை பார்த்ததும் அழத் தொடங்கினார். என்னுடைய கணவர் வழக்கமாக 7 பேருக்கு சாப்பாடு கொடுப்பார். அந்த இறந்தது பின் 6 பேரை நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த 7வது ஆள் யாரென்றுதான் தேடிக்கொண்டு இருந்தேன். என் வீட்டில் வேலை செய்யும் உனக்காக அவர் அந்த உணவை தந்தார் என்று சொல்லி, இப்பொழுதுதான் எனக்கு மனம் நிம்மதியாக இருக்கின்றது என்று. அப்பொழுது அந்த வேலையாள் புரிந்து கொண்டார், தன் முதலாளி தன் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கின்றார் என்று சொல்லி தனக்கு சம்பளத்தை தான் கூட்டிக் கேட்டதை நினைத்து வருத்தப்பட்டான். தன்னுடைய தேவை மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தின் தேவையையும் உணர்ந்து தனக்காக அந்த உணவுப் பொதிகளை இறக்கு மட்டும் அந்த குப்பை தொட்டியில் போட்ட அந்த முதலாளியை ஒரு தரம் நினைத்துக் கொண்டான்.

0: டொரண்டோ நேரம் காலை 8:01.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
2: Remix Experts Broker J. Paramanathan 14 வருட அனுபவத்துடன் சேவை 416-700-2222.
0: சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களின் பாதுகாப்பு தொடர்பான சட்டத்தை மத்திய அரசு இன்று அறிமுகப்படுத்த உள்ளது. அதன்படி டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கனடாவின் டிஜிட்டல் பாதுகாப்பு ஆணைய சட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் மாலை 5 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவிருப்பதால் இந்த சட்டம் இன்று பிற்பகல் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் தளங்களுக்கு விலக்கு அளிக்கப்படலாம் என்றாலும் இந்த மசோதாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக தடை இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதார தரவுகளில் நிலவிய ஏற்ற இறக்கமான சூழலுக்கு பிறகு பேங்க் ஆப் கனடா இன்று வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பை வெளியிடவுள்ளது. தற்போது 2.25% உள்ள அதன் அடிப்படை வட்டி வீதத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் தொடர்ந்து 5வது முறையாக அதே நிலையில் தக்கவைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் போர் மற்றும் அமெரிக்க வர்த்தக சூழலில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவை பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து தெளிவான நிலையை அறிய காத்திருப்பதால் பேங்க் ஆப் கனடா இந்த ஆண்டில் பெரும்பாலும் கொள்கை மாற்றங்கள் எதையும் செய்யாமல் தவித்து வருகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து வேலைவாய்ப்பில் ஏற்பட்ட சரிவை ஓரளவுக்கு ஈடு செய்யும் வகையில் மே மாதத்தில் எதிர்பாராத விதமாக 88,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கனடிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் பணியின் போது ஒன்டாரியோ மாகாண காவல்படையைச் சேர்ந்த ஒரு காவல் அதிகாரி கொல்லப்பட்டதற்கு கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் உட்பட பல அதிகாரிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தண்டபேகில் இருந்து சுமார் 520 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள ஹியர்ஸ்ட் நகரில் கான்ஸ்டபிள் தருண் பாலி விசாரணை நடத்திக் கொண்டிருந்த போது படுகாயம் அடைந்ததாகவும் பின்னர் உயிரிழந்ததாகவும் ஒன்டாரியோ மாகாண காவல்படை தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மாகாண காவல்படையின் பொது உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் அத்துடன் காவல்படை ஆணையர் தோமஸ் கெரிக், கெரி ஆனந்த சங்கரி மற்றும் ஒன்டாரியோ முதல்வர் டாக் போர்ட் ஆகியோரும் சமூக ஊடகங்களில் தமது இரங்கலை பதிந்துள்ளனர். காவல் அதிகாரியின் மரணம் தொடர்பில் ஒருவர் காவலில்

0: ஒன்றுக்கு 3.71 டாலர் அல்லது 4.1% குறைந்து 87.59 டாலராக பதிவாகியுள்ளது. இது கடந்த மே 29 பிறகு பதிவாகும் மிக குறைந்த விலையாகும். சிறையிலிருந்து விடுதலையான ஒரு மாதத்துக்கு பிறகு முன்னாள் தாய்லாந்து பிரதமர் தக்காசின் சினபத்ரா சிறை விடுதலையின் போது அணிந்திருந்த மின்னணு கண்காணிப்பு கருவி அதிகாரிகளால் அகற்றிய பிறகு இப்போது முழு சுதந்திரம் அடைந்துள்ளார். தாய்லாந்தின் ராணி சுதிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 3 அரச மன்னிப்பு வழங்கப்பட்டவரில் தக்சினும் ஒருவர். தொலைத்தொடர்பு துறை கோடீஸ்வரரான இவர் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக 1 சிறை தண்டனையில் 8 நிறைவு செய்த பிறகு கடந்த மாதம் விடுதலையானார். விடுதலையான நிபந்தனைகளின்படி தாக்சின் ஆரம்பத்தில் 4 மின்னணு கண்காணிப்பு கருவியை அணிய வேண்டியிருந்தது. இருப்பினும் அந்த கருவி அகற்றப்பட்டதாக தாய்லாந்தின் சிறைச்சாலைத்துறை தெரிவித்தது. சிறை நிர்வாகம் தாக்சினுக்கு அதிகாரப்பூர்வ விடுதலை ஆவணங்களையும் விடுவிப்பு சான்றிதழையும் வழங்கியது. அவர் இனி எந்தவிதமான குற்றவியல் தண்டனைக்கோ கண்காணிப்புக்கோ அல்லது அது தொடர்பான நிபந்தனைகளுக்கோ உட்பட்டவர் அல்ல என்று சவுத் சைனா மோர்னிங் வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நாளை வியாழக்கிழமை கோலாகலமாக தொடங்குகின்றது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் 48 பங்கேற்கின்றன. அவை 12 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த உலகக்கோப்பையில் சர்வதேச கால்பந்து சம்மேளனமும் சில புதிய விதிமுறைகளை அமல்படுத்துகின்றது. அதன்படி களத்தில் நடுவருடன் வாக்குவாதம் செய்யும் போதோ அல்லது சர்ச்சைக்குரிய நேரத்திலோ வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக வீரர்கள் கையாலோ அல்லது பெனியனாலோ வாயை மூடிக்கொண்டு திட்டினால் உடனே சிவப்பு அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள். நடுவரின் முடிவை எதிர்த்து ஆட்டத்தை புறக்கணிக்கும் வகையில் ஆடுகளத்தை விட்டு வெளியேறும் வீரர்களுக்கு சிவப்பு அட்டை காட்டப்படும். ஒரு வீரரை மாற்றுவதற்கான சிக்னல் கொடுக்கப்பட்டவுடன் அந்த வீரர் ஆடுகளத்தை விட்டு வெளியேற 10 மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அத்துடன் ஒரு வீரருக்கு களத்தில் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் சிகிச்சை முடிந்த பிறகு அவர் கட்டாயமாக 1 வெளியே இருக்க வேண்டும். ஆட்டம் மீண்டும் தொடங்கிய பிறகு அவர் உள்ளே வர அனுமதிக்கப்படுவார் உள்ளிட்ட இன்னும் பல விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
4: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: Veggies ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 905-417-6069
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com
5: புதுமது காலிகளுடன் நேர்களும் அடைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் மோகேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோகேஜ் பெறுவதில் சிக்கலா? பிரைவேட் மோகேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோகேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதி செல்வம் 416-268-0155 உங்கள் வீட்டுக்கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப்ட் கன்சலிடேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைக்கலாம். ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கும் ஃபாஸ்ட் அப்ரூவல். TD, கோஷியார், நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோர்கேஜ். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய், பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோர்கேஜ். உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் 416-268-0155 நேர்கள் புதமது காலையில் மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
6: Listen to us, around the universe. www.cmr.fm
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் ரிமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் புல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358
8: listen to us around the universe. www.cmr.fm.
5: டொருடம் காலை 8:18 புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களை இணைந்திருக்கிறீர்கள். செய்தியின் பின்னணியின் நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
9: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
5: இன்றைய நாள் இந்த அமெரிக்கா ஈரான் பதட்டம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த பதட்டம் மீண்டும் அதிகம் அதிகரித்த நிலையிலே காணப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர காவல்படை அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் கூட சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஜோர்டான் குவைத் நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்கின்றது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் பதிலடி தாக்குதலை கொடுத்து இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சமீபத்திய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரிய அளவிலான ஒரு போர் நிலையை உருவாக்குகின்ற அபாயம் இருக்கின்றதா என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த சமீபத்திய தாக்குதல்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது?
9: இல்லை, நிச்சயமாக இது நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறான ஒரு கோணத்தை நோக்கி செல்லும். அதற்கான காலம் என்பது இப்போதாக இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தியல் இருந்த பொழுதும் அதனை மீறியதாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் ஒரு உலங்கு வானூர்த்தி, அந்த அப்பாச்சி எனப்படுகின்ற அந்த உலங்கு வானூர்த்தி ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அண்மையிலே அது சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை விட ஒரு ஆள் இல்லாத விமானம் என்றால், சிறிய ரக விமானம் என்றால் தாக்கி அளிக்கப்பட்டது பறந்து கொண்டிருந்த பொழுது, இது ஒரு புதிய வரலாறு அல்லது புதிய முறையான தாக்குதலின் முதல் கட்டம். ஒரு உலங்கு வானூர்த்தியை ஒரு ஆள் இல்லாத சிறிய ரக விமானம் ஒன்று சென்று தாக்கி அளிப்பது என்பது அதுவும் இந்த போரியலில் பெரிதான ஒரு உலங்கு வானூர்த்தி. இந்த உலங்கு வானூர்த்தி அமெரிக்க வான்படையின் ஒரு மிகச்சிறந்த உலங்கு வானூர்த்திகளில் ஒன்று. அதனால் அந்த தாக்குதலை தாங்கள் செய்யவில்லை என ஈரான் மறுத்திருந்தாலும், ஈரான் தான் செய்திருக்க வேண்ட ரீதியில் நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. உடனடியாகவே ஈரான் அதற்கு மறு தாக்குதலாக அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், ஈரான் கூட துல்லியமான இலக்கு கணித்தலை கணனை மூலம், அதாவது வந்து தங்களுடைய செய்மதி கணனை தொடர்புகள் மூலம் ஏற்கனவே மேற்கொண்டு அடையாளப்படுத்தப்பட்ட இலக்குகள் பலவற்றை வைத்திருக்கின்றது. அவற்றை தாக்கி அளிக்கக்கூடிய திறனை இப்பொழுதும் வைத்திருக்கின்றது. இவ்வாறுதான் அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்து கூறி வந்தாலும், இந்த தங்களுடைய தாக்குதலின் மூலம் தாங்கள் ஈரானின் சகல இந்த ரேடர் தொழில்நுட்பம் மற்றும் விமான கட்டுப்பாடு வான்பரப்பு, அதாவது அவர்களுடைய வான்பரப்பு கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது உண்மையாக கூட இருந்தது. என்றால் அவர்களுடைய வான்பரப்பில் அமெரிக்க விமானங்கள் சாதாரணமாக சென்று வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் தற்பொழுது அதனை மாறிய வகையில் அவர்கள் தங்களுடைய பொருட்கள் அவர்கள் நிலக்கில் பதுங்கு குழிகளில் மிகவும் அவதானமாக வைத்திருந்திருக்கலாம், அல்லது வேறு கட்டமைப்புகளை மறைமுகமாக வைத்திருக்கலாம். அவற்றின் மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த தாக்குதல் உண்மையிலே அமெரிக்கா மீண்டும் தாக்காது என்று அந்த உலகம் நம்பியதற்கான காரணம், ஒரு உலக உதைப்பந்தாட்ட போட்டிகளை நடாத்தி கொண்டு, அதாவது 43 போட்டிகள் அங்கே நடைபெறப் போகின்றன. உலகிலேயே முதல் முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்துகின்ற உலக உதைப்பந்தாட்ட போட்டி என்பதும் உலகிலேயே இதுவரை இடம்பெற்ற உதைப்பந்தாட்ட போட்டிகளில் அதிகமான செலவை கொண்ட உதைப்பந்தாட்ட போட்டி என்று வர்ணிக்கப்படுகின்ற 2026 ஆண்டிற்கான இந்த உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெறுகின்ற பொழுது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தாது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்றால் நீங்கள் ஒரு நாட்டை ஆக்கிரமித்தோ அல்லது அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டோ அங்கே உங்களுடைய நாட்டில் உலக உதைப்பந்தாட்ட போட்டியை நடத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற முறையில் அந்த ரசிகர்களையும் ஏனைய நாடுகளையும் வைத்திருக்கும், குறிப்பாக ஏனைய நாடுகளை. இருந்த பொழுதிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இயலாத முறையில், அதாவது வந்து இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களுடைய நிலை இன்னும் பாதாளமாக செல்லும் என்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இப்பொழுது நாங்கள், அதாவது வந்து ஒரு விடயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஆளில்லா கலங்கள் மூலம் நடத்தப்படுகின்ற போர் என்பது ஒரு புதிய உலகிற்குள் சென்று விட்டது அல்லது புதிய உலகை நிர்மாணித்து விட்டது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த உலங்கு வானூர்தி தாக்குதலில் அது ஒரு ஆள் இல்லாத ஒரு சிறிய ரக விமானத்தால் மோதி வீழ்த்தப்பட்ட பொழுது அதனுடைய விமானிகள் அந்த உலங்கு வானூர்தியில் இருந்த விமான ஓட்டிகள் இருவரும் கடலில் விழுந்த பொழுது அவர்களை காப்பாற்ற சென்றது கூட அமெரிக்காவின் ஒரு ஆள் இல்லாத படகு, அதாவது வந்து ரிமோட் மூலம் இயக்கப்படுகின்ற படகு. எனவே இப்பொழுதைய போரரங்கு என்பது மிகவும் ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு மாறிவிட்ட நிலையில் இவ்வாறான போர் தொடர்ச்சி என்பது இடம்பெற போகின்றது. எவ்வாறு என்று சொன்னால் இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் என்பது துல்லியமாக கணிக்கப்பட்டு செய்கின்ற தொழில்நுட்பமாகவும் அதேவேளை இந்த ஆள் இல்லா விமானங்களின் தாக்குதல்கள் சாதாரணமாக ஒரு கையெறி குண்டையே ஒரு கேமரா தூக்கி செல்லும், அதாவது நீங்கள் வீடியோ கேமரா தூக்கி செல்கின்ற அளவிலான அந்த ஆள் இல்லா விமானங்கள் வீடியோ கேமராவுக்கு அதாவது வந்து மாறாக எறிகுண்டுகளை காவி சென்று இலக்குகளை தாக்குகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதாரணமாக அமைந்து விட்டன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா கூட தனது அந்த இருப்பை அல்லது தனது நிலையை பேணுவதற்காக இந்த ஈரானுடனான பேச்சுவார்த்தை இவ்வளவு பெரிய காலம் நீடித்து விட்டது, அதாவது இன்று 104வது நாள். ஆனால் அவர்கள் செய்த வேலைக்கு அவர்கள் கொடுக்க போகின்ற விலை என்பது அதிகம் என்பதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். இங்கே உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த உலங்கு வானூர்தி தாங்கள் தாக்கியவில்லை, தங்களுடைய எந்த ஒரு படை நடவடிக்கையும் இந்த பகுதியில் இடம்பெறவில்லை என்று ஈரான் கூறியிருந்தாலும் அதனை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு இருக்கின்றது என்றால் சில உளவு நிறுவனங்கள் கூட இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டு ஈரான் மீதான தாக்குதலுக்கான வழிவகுக்கலாம் என்றால் இதில் அந்த தலை சிறந்தவர்கள் மொசாட், அவர்கள் தங்களுடைய மக்களையே கொல்ல தயங்க மாட்டார்கள், தங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது. உலகிலேயே மிகவும் கூரமானதும் அல்லது மிகவும் மலினமானதுமான உளவு அமைப்பு என்ற இது என்றால் இஸ்ரேலின் மொசாட். எவ்வாறு அமெரிக்க தலைவர்களை சிறு பாலியல் விவகாரங்களில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீதானதான் கை நின்று கொண்டிருக்கின்றது, ஆனால் அதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் வேறு இடங்களில் இடம்பெற்ற சம்பவங்களின் மூலம் அது தெரிய வந்திருக்கிறது. எனவே அதை விசாரித்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை அமெரிக்காவுக்கு இருந்தாலும் அமெரிக்கா அதனை செய்யாது, மறுபக்கமாக தாக்குதலைத்தான் முயற்சிக்கும். ஏனென்றால் நேற்று ஈரானின் தாக்குதல் என்பது அமெரிக்காவில் உள்ள படைத்தளங்கள் குறிப்பாக பஹ்ரைன், குவைத், ஜூடான் போன்ற நாடுகளில் உள்ள படைத்தளங்கள் மீது இடம்பெற்றிருக்கின்றது, அதனால் அழிவுகளை சந்தித்திருக்கின்றது. எனவே இந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக அமெரிக்கா மேற்கொள்ளுமா, அதற்கு ஈரான் எவ்வாறு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும், ஏனென்றால் ஈரானின் கையை இப்பொழுது ஈரானுக்குள்ள சாதக நிலைமை என்னென்றால் ஈரானை பொறுத்தவரையில் தெரிந்தபடியும் நாளை இந்த உலக உதவி பந்தாட்ட போட்டிகளுக்கான ஆரம்ப நாள். இந்த இவ்வாறாக போட்டிகளுக்கான ஆரம்ப விழாக்கள் தொடங்குகின்ற பொழுது அமெரிக்கா இவ்வாறு செய்யாது என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா அதனை மறுதளித்து தாங்கள் தாக்குதலை செய்ய போகின்றோம் என்று சொல்கின்றது. எனவே இது மட்டுப்படுத்த தாக்குதலாகத்தான் இருக்க முடியும்.
5: பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை மேற்கொண்டது. இப்படியே உலக நாடுகள் இந்த போர் நடந்து கொண்டு போனால் உலகில் உள்ள மக்கள் எல்லாமே கொல்லப்பட்டு இந்த ஆளில்லா பிரதேசங்களை நோக்கி ஆளில்லா விமானங்களை வைத்துத்தான் தாக்குதல் நடத்தக்கூடிய காலம் வெகுதொலைவில் இல்லை என்பதுதான் என்ன தோன்றுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி முடிவடைந்து போர் நிறுத்தம் என்று பல கட்டங்களாக இந்த போர் பல வடிவங்களை கடந்து வந்திருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த போர் நிறுத்த மீறல்கள், இந்த மீண்டும் தாக்குதல் சம்பவங்கள், இந்த அமைதி பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கு முட்டுக்கட்டையாக அமையுமா, அல்லது ஏதாவது காரணத்தினால் மீண்டும் இந்த அமைதி பேச்சுக்கள் தொடங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
9: இல்லை, இங்கே அமெரிக்கா தருகின்ற தகவல்கள் ஈரான் கூறுகின்ற தகவல்களில் இருந்து மாறுபட்டு காணப்படுகின்றன. அமெரிக்கா அதிபர் கூறுகின்ற பொழுது நாங்கள் அதாவது எட்டி விட்டோம் ஒப்பந்தத்தை அடைவதற்காக, இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்ற பொழுது ஈரான் கூறுகின்ற விடயங்கள் அதற்கு மாறாக நாங்கள் இந்த யுரேனியத்தை பற்றிய பேச்சுகளில் ஈடுபடவில்லை, அல்லது அந்த சிறைவூட்டப்பட்ட என்ரிச் யுரேனியம் எனப்படுவதை யார் கையளிப்பது என்பதை, அது கூட சில வேளைகளில் பாகிஸ்தானுக்கு கையளிக்கப்படலாம் அல்லது வேறு நாடுகளுக்கு கையளிக்கப்படலாம் என்கிற மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு மூலம் வைத்திருப்பதற்கு கூறப்பட்டாலும் அதனை அவர்கள் எப்பொழுதும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அமெரிக்காவோ அதனை தாங்கள் பெறுவதற்கான நிர்பந்தமாக கோரிக்கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை ஈரானின் அடிப்படை கோரிக்கை என்பது அமெரிக்காவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களின் அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ள அல்லது பாவிக்க முடியாமல் வைத்திருக்கின்ற ஆசியா சொத்துக்கள் சுமார் $20 பில்லியன் பெறுமதியான தங்களுடைய அந்த சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்று, அதனை பாவனைக்கு உட்படுத்துவதற்கு விடுவிக்க வேண்டும் என்று, வெளிநாடுகளில் உள்ள முடக்கப்பட்ட சொத்துக்களை, அது ஆசியா சொத்துக்கள் என்றெல்லாம் சில இடங்களில் பண அதாவது வந்து வைப்பீடுகளாக கூட இருக்கின்றன. அவ்வாறானவற்றை அமெரிக்கா அதற்கான விலக்கை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த பொழுதும் அமெரிக்கா கூட அதனை இன்னும் அறிவிக்கவில்லை. எனவே மக்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் என்பன மயக்க நிலையுடைய தகவல்களாகவும், சாதாரணமாக இது ஏதோ உடனேயே நடந்துவிடக்கூடிய தகவல்களாகவும் வழங்கப்படுகின்ற பொழுதும் அதில் உண்மைத்தன்மை இல்லை என்றுதான் இங்கே உள்ள விடயம். எனவே இது எவ்வாறு செல்லும் என்பதை சொல்ல முடியாது. நாடுகளுக்கான செலவீனங்களும் அமெரிக்காவிற்கான செலவீனம் கூட அதிகரிக்கின்றது. இப்பொழுது அமெரிக்காவை பார்த்தீர்களானால் அமெரிக்கா மிகவும் ஒரு கையற நிலையில் இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் அவர்களுடைய ஏற்கனவே 34 டிரில்லியன் படுபதாள கொடுப்பனவு கொடுக்க வேண்டிய நிலையிலும் அதற்குரிய வட்டிகளை செலுத்துவர்களாகவும் இருக்கின்ற நிலையில் இந்த வருட அவர்களுடைய வரவு செலவு திட்டம் என்பது 5 டிரில்லியன்கள் வருவாயை பெறுவதாகவும் 7 டிரில்லியன்கள் செலவுகளை உடையதாகவும் மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே ஒரு 2 டிரில்லியன்கள் என்று எவ்வாறு அதை தேடி பெறுவதென்றால் ஏதாவது இருக்கின்றவற்றை விட்டு அவற்றை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றன. அவ்வாறு அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் யதார்த்தம் அது. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். இவ்வாறு ஏனைய தேசங்களில் ஏற்படுகின்ற தங்கு நிலை மற்றும் பதட்டம் போன்றவற்றை வைத்து தங்களை சமாளிக்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற தன்மை என்பதை கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை.
5: நன்றி சுரேஷ். இந்த வேளையில் சமகால நிகழ்வுகள் இலங்கையில் நடந்தாலும் சில உலகத்தில் நடந்தாலும் சில தரப்புகளை அவ்வப்போது எங்களுடனும் சுயமார் நேயருடனும் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கும் கலையகம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரிதொரு பொழுதில் பிரிதொரு விடயம் சம்பந்தமாக பேசிக் கொள்ளலாம். நன்றி சுரேஷ் இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு.
9: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
10: டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும்
11: ஹாய் டார்லிங். காசு அனுப்பினான் வந்ததா?
12: இல்லடா.
11: ஹலோ, காசு வந்ததாடா?
12: இன்னும் வரல காசு.
11: காசு வந்துச்சா?
12: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: What's happening? So sad.
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
15: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
16: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
17: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
18: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
19: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
20: Listen to us around the universe. www.cmr.fm
21: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
5: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று சொல்லிசைப்பாடகர் சங்கீத் சந்த் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்து அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துக் கொண்டது. வெளிப்புற சவாலான ஏல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக, வணிப, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கே தெரிவித்துக் கொண்டார். யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய செங்கிலிய மன்னனின் மந்திரிமனையின் வரலாற்றுப் பணி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி பி கே சிவஞானம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டார். இந்திய நாட்டு பயணியர் விமான போக்குவரத்து துறையை குறிவைத்து நடத்தப்படும் ஐபிஎஸ் ஸ்பூயிங் எனப்படும் இருப்பிடம் காட்டும் தொழில்நுட்பத்தின் மீது நடத்தப்படும் போலீஸ் சிக்னல் தாக்குதல்கள் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படுவது மத்திய புலனாய்வு மற்றும் சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. உடல்நலக் குறைவால் இன்று காலை சென்னை நீலாங்கரை நிலத்தில் காலமான இயக்குநர் பாரதிராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அன்ரிலையபிள் பாய் ஃப்ரெண்ட் என்ற தனது அரசியல் நினைவு குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் ஏர் கனடாவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் நேற்று புதன்கிழமை உறுதிப்படுத்தினர். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை நடத்தியது.
21: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
5: புதுமது காலிக்குடன் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நாளை வியாழக்கிழமை கோலாகலமாக தொடங்க இருக்கின்றது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் 48 அணிகள் பங்கேற்கின்றன. அவை 12 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலக கிண்ண போட்டி தொடர்பாகவும் இந்த போட்டிகள் எப்படி அமையப் போகின்றது, குறிப்பாக இந்த வார போட்டிகள் எப்படி இருக்கப் போகின்றது, இந்த போட்டிகளில் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன, இந்த போட்டி வரலாறு தொடர்பாக எங்களுடன் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கணேஷ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கணேஷ். வணக்கம். வணக்கம்
22: வணக்கம் சார். நான்
5: கேக்குது, இப்பொழுது கேட்கின்றது. சரி, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு நன்றி. இந்த 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நாளை வியாழக்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போட்டியின் வரலாறு தொடர்பாகவும் இந்த வாரம் நடக்க இருக்கின்ற போட்டிகள் தொடர்பாகவும் உங்கள் பார்வை எப்படி இருக்கின்றது?
22: முதலாவதாக இந்த உலகக்கணம் 23rd உலகக்கண போட்டிகள் என்னவென்றால், இந்த இம்முறை அதாவது 3 முதல் முறையாக தொடர்ந்து நடத்துகின்றன. அதாவது கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற 3 அதே நேரத்தில் இந்த 12 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் முறையாக 48 பங்கேற்கின்றன. அது ரெண்டுமே இந்த முறை ஒரு சிறப்பம்சம். இந்த உலகம் கனடா நாட்டில் சொந்த மண்ணில் உலகக்கிண்ண போட்டிகள் நடத்துகிறது ரெண்டு நகரங்களில் நட வருகின்றன. டொரண்டோ நகரத்திலும் வான்கோவர் நகரத்திலும் இந்த போட்டிகள் நட வருகின்றன. வான்கோவர் நகரத்தில் 7 போட்டிகளும் டொரண்டோ நகரத்தில் 6 போட்டிகளும் நடவர இருக்கின்றன. இந்த முதலாவது போட்டியாக மெக்சிகோ நகரத்தில் மெக்சிகோ சிட்டி இந்த மாபெரும் பிரம்மாண்டமான ஸ்டேடியத்தில் முதலாவது போட்டி நாளைய தினம் கோலாகலமான ஆரம்ப விழாவுடன் தொடங்க இருக்கிறது. கனேடிய நேரப்படி 3 மணிக்கு முதலாவது கிக் ஆஃப், அதாவது முதலாவது ஆட்டம் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. மெக்சிகோ அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் முதல் ஆட்டத்தில் மோதிக்கொள்கின்றன. அதே நேரத்தில் 12 தேதி கனேடிய மண்ணிலும் அமெரிக்க மண்ணிலும் கோலாகலமாக ஆரம்ப விழா ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. கனடா பொஸ்னியா மண்ணை, அதாவது 4 தடவைகள் உலகத்தை வென்ற இத்தாலியை நொக் அவுட்டில் பெனால்டி கிட்டில் நொக் அவுட் ஆகிய பொஸ்னியா அணியுடன் கனடா அணி முதல் தடவையாக மோதுகிறது. ஆரம்ப விழா ஆரம்ப தொடக்க நிகழ்ச்சியில் கனடிய நேரப்பணி 12 தேதி 3 மணிக்கு பிஎம்ஓ ஸ்ட்ரீட் டொரண்டோவில் மாபெரும் விஸ்தரிக்கப்பட்ட பிஎம்ஓ ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது. ஆனால் 1:30 மணிக்கே கனடிய நேரப்படி நாளை ஆரம்ப விழா தொடக்க விழா நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் 12 தேதி ஜூன் 12 தேதி வெள்ளிக்கிழமை யுஎஸ்ஏயில், அதாவது அமெரிக்காவில் கூட அமெரிக்காவில் அடுத்த தொடக்க விழா நடைபெற இருக்கிறது. இது கனடிய நேரப்படி 9 மணிக்கு அமெரிக்க அணியும் பரகுவா அணியும் மோதுகின்றன. அது மட்டுமில்லாமல் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் பல கடந்த தடவைகளுடைய சரித்திரங்களை பார்ப்போம் சொன்னால், நிச்சயமாக உலகில் கருப்பு தங்கம் என்று சொல்லப்படும் பிளே, பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பிளே 1958 ஆண்டும் 62 ஆண்டும் 70 ஆண்டும் 3 தடவைகள் உலகக்கிண்ணத்தை சாதித்து ஒரு சாதனையை நாட்டியுள்ளார். அடுத்து ஜெர்மனியைச் சேர்ந்த மிஷல் க்ரோஃபர்கள் 16 கோல்களை போட்டு அதிகூடிய ஒரு சீரஸில் அதிகூடிய 2012 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை தொடர்ந்த 2 நிகழ்ச்சிகளிலும் அதிகூடிய கோல்களை போட்டு 16 கோல்களை போட்டுள்ளார். அதே நேரத்தில் இதுவரையில் இந்த உலகக்கிண்ண போட்டியை பிரேசில் 5 தடவைகளும் ஜெர்மனி 4 தடவைகளும் இத்தாலி 4 தடவைகளும் சுவரித்துள்ளன. ஆனால் இந்த முறை ஜாம்பவனான இத்தாலி அணி முறை உலகக்கிண்ண போட்டியில் தவறி சுற்றில் வெளியேற்றப்பட்டுள்ளது. அது ஒரு ரசிகர்களுக்கு ஒரு பெரும் இழப்பு என்று தான் நான் சொல்வேன். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டபடி சரித்திரத்தை பார்க்க போனால் கடந்த ஒரு 6 வருட சரித்திரத்தை பார்ப்போம். 2006 ஆண்டு இத்தாலி வர்சஸ் பிரான்ஸ் நாடு மோதிக்கொண்டது, அதில் பெனால்டி கிக் மூலம் 5-3 என்று இத்தாலி வென்றது. 2010 ஆண்டு ஸ்பெயின் நாட்டுக்கும் ஹாலண்ட் நாட்டுக்கும் நடைபெற்ற போட்டியில் எக்ஸ்ட்ரா டைமில் 1-0 என்ற முறையில் ஸ்பெயின் வெற்றி பெற்றது. 2014 ஆண்டு ஜெர்மனிக்கும் அர்ஜென்டினாக்கும் நடைபெற்ற போட்டியில் 1-0 என்று எக்ஸ்ட்ரா டைமில் ஜெர்மனி வெற்றி பெற்றது. 2018 ஆண்டு பிரான்சுக்கும் குரோஷியா நாட்டுக்கும் நடைபெற்ற போட்டியில் 4-2 என்ற ரீதியில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றது. கடந்த உலகக்கிண்ணம் அதாவது 2022 ஆண்டு அர்ஜென்டினாக்கும் பிரான்சுக்கும் நடைபெற்ற புரூருப்பான போட்டியில், அதாவது எம்பேக்கும் உன்னதமான விளையாட்டு வீரர் பிரான்ஸ் விட்டு எம்பேக்கும் அர்ஜென்டினா விரும்பப்படும் மெஸ்ஸிக்கும் நடைபெற்ற போட்டியில் புரூருப்பான போட்டியில் 3-3 என்று ஆட்டம் சமநிலையில் முடிவெட்டது. பெனால்டி கிக் மூலம் 4-2 என்ற பெனால்டி கிக் மூலம் அர்ஜென்டினா அணி பிரான்ஸ் அணியை வெற்றி கொண்டது கடந்த உலகக்கிண்ண போட்டியில். அதாவது இந்த 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த உலகக்கிண்ண போட்டியில் நடப்பு சாம்பியனாக அர்ஜென்டினா அணி இம்முறை களமிறங்குகிறது.
1: சரி, பொதுவாக பார்க்கின்றபடி இந்த கனடிய அணியின் பலம் எப்படி இருக்கின்றது? இந்த போட்டியில் அரையிறுதி போட்டிக்கு எந்த 4 அணிகள் தகுதி வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
22: முதலாவது கனடிய அணியுடைய பலத்தை பார்க்க போனால் நிச்சயமாக கனடிய அணி பல அணிகளுக்கு இந்த முறை சினேகத்தில் தோல்வியை கொடுத்துள்ளது, அதாவது அவர்கள் வெற்றியை பெற்றுள்ளார்கள். அதனுடைய நேரத்தில் கனடிய அணியில் முன்னணி நட்சத்திரங்களாக விளங்கும், அதாவது கனடிய அணி பயமிச்சன் அணிக்கு விளையாடும் அல்பன்சோ டேவிஸ் அவர்களும் மைக் பொம்பியோ அவர்களும் இம்முறை ஆட்டத்தில் காயம் காரணமாக முதல் ஆட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு கனடிய அணிக்கு ஒரு இழப்பாக தான் கருதப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு அதுக்கு ஈடு செய்யும் வகையில் இயன் மில்லர் போன்ற உன்னதமான நட்சத்திரங்கள், அதாவது கனடிய அணியை பொறுத்தவரையில் நட்சத்திரங்கள் யூரோப்பியன் பாப்புலர் கலாநாயகர்களுக்கு விளையாடுவார்கள். ஜொனத்தன் டேவிட், கான், டெரிக், அலிஸ்டர், பக்கனன், நேத்தன் போன்ற முன்னணி, அதாவது ஜுவென்டஸ், ஆண்டலிஸ்ட், வில்லாரே போன்ற முன்னணி யூரோப்பியன் கழகத்துக்கு விளையாடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. அது ஒரு இளம் பட்டாளத்தை உள்ளடக்கிறாங்க. ஆகவே இம்முறை கனடா கடந்த ரெண்டு உலக கிணத்து 86ஆம் ஆண்டும் 2022ஆம் ஆண்டு உலக கிணத்திலும் கடந்த உலக கிணத்திலும் கனடியனை அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாவிட்டாலும் இம்முறை
1: உங்களோட தொலைபேசி அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. கடைசியாக ஒரு கேள்வி, இந்த ஃபீஃபா அறிவித்திருக்கிறது புதிய விதிமுறைகள், அதாவது இந்த ஆட்டத்தில் நடுவருடன், குறிப்பாக இந்த ஆட்டத்தில் நடுவருடன் சர்ச்சை செய்யும் வீரர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள், அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த மாற்றங்கள், அதாவது இந்த புதிய மாற்றங்கள் இந்த போட்டியின் நிலைமை எப்படி மாற்றும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
22: நிச்சயமாக ஃபீஃபா சில நடைமுறைகளை விதிமுறைகளை அறிவித்துள்ளது, அதாவது
1: தொலைபேசி அழைப்பு மீண்டும் தெளிவில்லாமல் இருக்கின்றது.
22: முக்கிய விதிமுறை என்று சொல்லி கருத போனால், அதாவது கோல் காப்பாளர் பழைய விதியின்படி தன்னுடைய கையில் 5 அல்லது 6 செகண்டுகள் பந்தை வைத்திருந்து கூட வைத்திருந்தால் அதுக்கு எதிரணிக்கு இன்டெரக்ட் ஃப்ரீ கிக் என்ற உதவி வழங்கப்படும். இம்முறை அது ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கிறது. இம்முறை கோல் காப்பாளர் 8 செகண்டுக்கு மேல் பந்தை வைத்திருந்தால் எதிரணிக்கு கோண கிக் தண்டனை, எதிரணிக்கு கோணக்கி உதவி வழங்கப்படும். அதாவது இது ஒரு இன்டெரக்ட் ஃப்ரீ கிக் பார்க்க கோணக்கி என்பது ஒரு செட் பிளே குறித்தான ஒரு தண்டனை. ஆகவே இது இது ஒரு புதிய விதியாக பார்க்கப்படுகிறது, புதிய விதியாக நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. ஆகவே மற்ற விதிகளை விட இது ஒரு மாறுபட்ட ஒரு புதிய விதியாக இம்முறை காணப்படுகிறது.
1: நன்றி கணேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. தொடர்ந்து வரும் நாட்களில் சந்திக்க இருக்கின்றோம், பல போட்டிகள் நடக்க இருக்கின்றன. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்களும் உதயபந்தாட்ட ரசிகர்களும் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பிறதொரு பொழுதில் சந்திக்கலாம். மீண்டும் ஒருமுறை நன்றி உங்களுக்கு கணேஷ்.
22: நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

புத்தம்புது நாளுக்கு புத்தம்புது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் வளரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டி கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்தம்புது காலை உங்களுடன் கற்றலைகளில்.

0: புதுப்பது காலையுடன் காலை பொழுது நேர்களை இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோ விண்ணப்பிலை 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொலி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 30 பாகை செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக 30 பாகை செல்சியஸ் இருக்கும். அதே வேளையில் 40% மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக தென்படுகிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியொலி நிறைந்த ஒரு நாட்களாக இருக்கப் போகின்றது. சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸும் ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸ் இருக்கும். அதே வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக 30% தென்படுகின்றது.
1: உருவல் உருவல் ஜெருவல்
2: டார்லிங் காலிங், எங்களை ஏதோ பேட்டி எடுக்கணுமா? இந்த சிஎம்ஆர் ரேடியோல இருந்து வந்திருக்கிறான், ரெண்டு டீ போட்டு கொண்டு வா. உள்ள
3: தாத்தா, சூப்பரான விஷயம் தாத்தா. இந்த வயசுலயும் பாட்டிய நீங்க டார்லிங் டார்லிங் கூப்பிடுறீங்க, உண்மையிலயும் சூப்பரான விஷயம் தாத்தா.
2: நீ போதா அங்கஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இவளிந்த வேற 10 வருஷத்துக்கு மேலே நான் மறந்து போனேன். டாலிங் டாலிங் என்று கூப்பிட்டு ஏதோ சமாளிக்கிறேன். ஆனா சொல்லி மட்டும் போடாத, நான் 10 வருஷத்துக்கு இன்னும் இருக்கணும்.
1: சிரிப்பதற்கு மட்டுமே.

சென்னர்களை ஒலிக்க இருக்கின்ற பாடலுடன் நான் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றிய உமாபாரதி தங்கராஜாவுக்கும் அரசியல் ஆய்வாளராக இணைந்து கொண்ட சுரேஷ் சர்மாவுக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடர்பாக எங்களுடன் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கணேசுக்கும் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டு வாக்களித்து நிகழ்ச்சியுடன் பங்கு பெற்றிய நேர்களாகிய உங்களுக்கு மனமாத நன்றியை கூறிக்கொண்டு நேர்கள் தொடர்ந்து பல்கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே இளவரசியில் இணைந்திருக்கலாம். சீமா தமிழப்பின் நிகழ்ச்சிகள் வளவு போல் இரவு 9 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். சீமா தமிழ் நிகழ்ச்சியுடன் 24 மணி நேரமும் நேர்கள் இணைந்திருக்கலாம். மீண்டும் வரும் பொழுதில் காற்றலைகளூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எனக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.